0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
4: டேய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேட்கறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
1: நினைக்கிறேன்
0: இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
2: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கார் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCD Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம

வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு ஏற்றம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். உலக வரலாற்றிலே உயர்ந்து நிற்கக்கூடிய மனிதர்கள் யார்? யாரை பற்றி வரலாறு எப்போதும் மறவாமல் பேசிக்கொண்டே இருக்கிறது? யார் ஒருவர் தனிச்சிறப்போடு இருக்கிறாரோ அவரை பற்றித்தான். கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்ந்துவிட்டு போன மனிதர்களை பற்றி வரலாறு பதிவு செய்து கொள்வதில்லை. ஏனென்றால் கூட்டத்திலே ஒருவராக நிற்பதற்கு உங்களுக்கு எந்த தனித்திறமையும் தேவையே படாது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு முன்னால் ஒரு மனிதன் தனித்து நிற்க வேண்டும் என்றால் அவனுக்குத்தான் அறிவு தேவை, அவனுக்குத்தான் ஆற்றல் தேவை, அவனுக்குத்தான் வீரம் தேவை, அவனுக்குத்தான் துணிவு தேவை. இவையெல்லாம் இருந்தால் மட்டுமே, அல்லது இவற்றையெல்லாம் எந்த ஒரு மனிதன் தனக்குள்ளே வளர்த்து கொண்டிருக்கிறானோ அவன் மட்டுமே கூட்டத்திலிருந்து தனித்து வந்து நிற்க முடியும், அல்லது ஒரு கூட்டத்தையே எதிர்த்து நிற்கவும் முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி மட்டும்தான் வரலாறு தனக்குள்ளே பதிவு செய்து கொண்டு காலமெல்லாம் அதை பற்றி சிறப்பாக பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கும். ஆகவே எல்லோரையும் போல சராசரியாக வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று சாதாரணமாக யோசித்து விடாமல் பல தனி சிறப்புகளை நம்மிடத்திலே வளர்த்து கொண்டு மிகுந்த வைராகியத்தோடு தனித்துவமாக நாம் நின்றால் மட்டுமே நாம் நினைக்கக்கூடிய பெருமை, புகழ், சிறப்பு, வெற்றி, சாதனை இவையெல்லாம் வந்து நம்மிடத்திலே சேரும். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே மிகச்சிறந்ததாக தனித்துவமானதாக இருக்கும்படியாக நாம் கவனமாக ஒவ்வொன்றையும் செய்ய துவங்கினால் இந்த நாள் நமக்கு தனித்துவமான வெற்றிகளை கொடுக்கும். அப்படி நாம் செய்கின்ற ஒவ்வொரு தினமும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையையே வரலாற்று சிறப்பு மிக்கதாக மாற்றும். இந்த வகையிலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த பொன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. மேரி ஆலிவர் என்கிற ஒரு அமெரிக்க கவிஞர் எழுதியது, நான் மிகவும் நேசித்த ஒருவர் ஒரு நாள் எனக்கு ஒரு பெட்டி நிறைய இருட்டை பரிசாக அளித்தார். அப்போது நான் கலங்கி போனேன். ஆனால் பல நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு புரிய வந்தது, அதுவும் கூட எனக்கு அவர் அளித்த அன்பு பரிசுதான் என்று. இந்த வாக்கியங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன? சில நேரங்களிலே நாம் மிகவும் நேசிக்கின்ற ஒருவர் அல்லது மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒருவர் நாம் எதிர்பாராத ஒரு இன்னலை நமக்கு வழங்கலாம், ஒரு பெரிய ஏமாற்றத்தை நமக்கு கொடுக்கலாம். அவர் நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் என்று நாம் நம்பி இருந்திருப்போம், ஆனால் அவர் நமக்கு தீமை செய்யக்கூடும். அதைத்தான் மேரி ஆலிவர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெட்டி நிறைய இருட்டை எனக்கு பரிசளித்தார் என்று. அதாவது அவர்களினுடைய வார்த்தைகள், அவர்களினுடைய செயல்கள், நம்மீது அவர்கள் பொழியக்கூடிய அன்பு, இது ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பரவ செய்யும் என்று நாம் நம்பி இருக்கின்ற வேளையிலே இருட்டை எங்கும் சூழச் செய்கின்ற அளவிற்கு அவர்களுடைய சொல்லோ செயலோ அமையக்கூடும். அப்போதைக்கு அவர் நமக்கு ஏதோ கெடுதல் செய்து விட்டதாகத்தான் நமக்கு தோன்றும். ஆனால் நாளடைவிலே சிந்தித்து பார்க்கும் போதுதான் அதுவும் கூட நமக்கு நிகழ்ந்திருக்கின்ற ஒரு நன்மைதான் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் மேரி ஆலிவர். அது எப்படி நன்மையாகும் என்று கேட்டால், நமக்கு துன்பம் தருவதற்கான எண்ணத்தோடு நமக்கு அருகிலே ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தியது எது? அவர் நமக்கு செய்த கெடுதல் தானே. நல்லவர் அல்லாத ஒரு மனிதர் நம் அருகே இருப்பதை தவிர்ப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியது எது? அவர் செய்த தீமை தானே. அப்படிப்பட்ட நஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் அனுமதிக்காமல் இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்தது அவர் செய்த கெடுதல் தானே. அதோடு மட்டுமல்லாமல் அதை எதிர்கொள்வதற்கு, அதை கடந்து வருவதற்கு தேவைப்படுகின்ற வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தியதும் அவர் செய்த கெடுதல் தான். மேலோட்டமாக பார்த்தால் அது கெடுதல், தீமை, இன்னல். ஆனால் அது தவறான ஒருவரை அடையாளம் காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவரை தவிர்க்கக்கூடிய தைரியத்தையும் அவர் செய்த அந்த தீமையை வென்று கடக்கின்ற வல்லமையையும் நாமே கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு அடையாளம் காட்டியதும் அதுதான். ஆகவே நன்மை மட்டுமல்ல, தீமையும் கூட நமக்கு நன்மை செய்யக்கூடும். அதை நாம் அணுகுகின்ற விதத்திலே முறையாக அணுகினார். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Cornish, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. ஜூன் மாதம் 26 தேதியான இதே தினத்துல வரலாற்றினுடைய கடந்த காலங்கள்ல சிறப்புமிக்க துவக்கங்கள் என்னென்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக பார்க்க போகிறோம். இப்ப நம்ம பெரிதும் பயன்படுத்தக்கூடிய, காலையில எழுந்தா நம்ம யார் முகத்துல முழிக்கிறோமோ அந்த டூத் பிரஷ், பல் துலக்குவதற்கான உபகரணம். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற அந்த விதத்திலே முதன் முதலாக 1498 ஆண்டு சீன தேசத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். ஆலங்குச்சியையும் வேலங்குச்சியையும் வேப்ப மரத்து குச்சியையும் பற்களாலேயே கடித்து அதனுடைய நுனிப்பகுதியை சற்று மென்மையானதாக மாற்றி அதன் மூலமாக பற்களை தேய்த்துக் கொள்ளுகின்ற முறை நம்முடைய பாரத தேசத்திலே எவ்வளவு காலமாக பழக்கத்திலே இருக்கிறது என்று நம்மாலே சொல்ல முடியவில்லை. ஆனால் இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த டூத் பிரஷ், பல் துலக்குகின்ற அந்த உபகரணத்தினுடைய வடிவம் இருக்கிறது இல்லையா, அந்த வடிவத்திலே பன்றியினுடைய முட்களை விலங்குகளினுடைய எலும்பிலேயோ அல்லது ஒரு மூங்கில் குச்சியினுடைய நுனிப்பகுதியிலேயோ செருகி வைத்து அதை பல் துலக்குகின்ற உபகரணமாக பயன்படுத்துகின்ற ஒரு முறை. மிங் சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த ஹாங்ஸி அப்படிங்கிற ஒரு பேரரசராலே சீன தேசத்தில இன்றைய தினத்திலே தான் காப்புரிமை செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதே போல 1721 ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த டாக்டர் ஜாப்டியல் பாயில்ஸ்டன் அவர்கள் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி முறையை முதன் முதலாக அமெரிக்காவிலே அறிமுகப்படுத்துகிறார். முள்ள முள்ளால் எடுக்கிறது மங்கள. அது போல நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒருவருடைய உடலிலிருந்து எடுக்கின்ற சிறிய அளவிலான கிருமியை பாதிக்கப்படாத ஒருவருடைய உடலிலே செலுத்தினால் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான உள்கட்டமைப்பு இந்த நோய் கிருமிக்கு எதிரான ஒரு தன்மையை உடலிலே தானே உருவாக்கிக் கொள்ளும். ஆகவே நோய் தொற்று ஏற்படுகின்ற

சூழல் வரும்போது அந்த உடல் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி திரு ஜாப்டியல் அவர்கள் பெரியமையினாலே பாதிக்கப்பட்ட ஒருவருடைய உடலிலே இருந்து ஒரு சிறுதுளி கிருமியை எடுத்து அதை பாதிக்கப்படாத ஒருவருடைய உடலிலே இன்றைய தினத்திலே செலுத்தி இருக்கிறார். இந்த முறைமை பல அறிஞர்களாலே பல மருத்துவர்களாலே உணரப்பட்டு பல தேசங்களிலே கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் 1796 இங்கிலாந்தைச் சேர்ந்த எட்வர்ட் ஜென்னர் அவர்கள்தான் இதை மிகச்சரியாக பயன்படுத்தி அதற்கான விளக்கங்களை மிக தெள்ள தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படியாக எடுத்துக் கூறினார். அதனால பெரியமைக்கான தடுப்பு முறையை கண்டறிந்தவராக எட்வர்ட் ஜென்னர் கொண்டாடப்படுகிறார். இதேபோல 1797 சார்லஸ் நியூபோல்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வார்ப்பிரும்பினாலே செய்யப்பட்ட கலப்பைகளை கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை பெறுகிறார். இரும்போடு சில உலோகங்கள் சேர்த்து தயாரிக்கப்படுகின்ற அந்த வார்ப்பிரும்பு அப்படிங்கிறது மிக கடினமானதாகவும் நீண்ட காலம் உழைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால அதன் மூலமாக கலப்பைகளை தயாரிப்பது என்பது விவசாயத்திற்கு பேருதவி செய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு யோசனையினுடைய அடிப்படையிலே அவர் இதை செய்திருக்கிறார். அதே போல 1894 கார்ல் பென்ஸ் அவர்கள் ஜெர்மனியைச் சேர்ந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியர் கேசோலின் டிரிவன் ஆட்டோ, அதாவது வாயுக்களை எரிபொருளாக பயன்படுத்தி அதன் மூலமாக தானியங்கி வாகனங்களை இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டறிந்து அதற்கான காப்புரிமை பெறுகிறார். பென்ஸ் அவர்களுக்கு என்ன பெருமைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும்ங்கிற நியூட்டனுடைய விதிப்படி வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றி அதன் மூலமாக தானியங்கி வாகனங்களை இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் திரு பென்ஸ் அவர்கள். வாயுக்களை எரியூட்டி அந்த வெப்ப ஆற்றலாலே வாகனங்களை இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டறிந்து அதற்கான காப்புரிமை இந்த தினத்திலே அவர் பெற்றிருக்கிறார். இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தினத்தினுடைய தன்மை அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கின்ற விதத்திலே சிறப்பான துவக்கங்கள் இந்த நாளிலே நமக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல் இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதன் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. நமக்கு அதிகப்படியான சந்தோஷம் வரும் பொழுதோ அல்லது அதீதமான சங்கடங்கள் வந்து நம்மை சூழும் போதோ நம்முடைய மனம் அதற்கு தகுந்தாற் போலத்தான் சிந்திக்கும் அல்லது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும். மகிழ்ச்சி அதிகமாக வரும் பொழுது கால் தரையிலே நிற்காது, அப்படி ஒரு உற்சாகம் துள்ளல் நம்மிடத்திலே இருக்கும். அதுபோலத்தான் சோகம் அதிகமாக எதிர்கொள்ளும் போதும் கால் தரையிலே நிற்காது, அது துவண்டு போகும். இது இயல்புதானே, மனிதர்கள் என்பவர்கள் அப்படித்தானே இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். சாதாரண மனிதன், சராசரி மனிதன் அப்படி இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதன் அதிகப்படியான மகிழ்ச்சியாலோ அல்லது அதிகப்படியான துன்பத்தினாலோ பாதிக்கப்படாத வண்ணம் தன்னுடைய மனதை உறுதியாக திடமாக வைத்திருக்கிறானோ, கூடுதலான மகிழ்ச்சியோ அல்லது கூடுதலான துன்பமோ தன்னுடைய புத்தியை, தான் சிந்திக்கின்ற விதத்தை பாதிக்காத வண்ணம் மிகுந்த உறுதியோடு இருக்கிறானோ, அப்படிப்பட்ட மனிதன் தான் எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு நிலையிலே நிற்க முடியும். அதிகப்படியான மகிழ்ச்சியாலே ஆணவம் கொண்டு நீங்கள் மற்றவர்களை மதிக்க தவறினால், உங்களை முன்னிறுத்தி எல்லோரையும் அவமதிக்க ஆரம்பித்தால், நீங்கள் பெற்ற மகிழ்ச்சிக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும். அதுபோல மிகப்பெரிய துன்பம் வந்து தாக்கும் போது தன்னிலை மறந்து தன் செய்யக்கூடிய செயல்களை துறந்து விடுகின்ற ஒருவராலே எப்படி ஆக்கப்பூர்வமாக வாழ்க்கையை அணுக முடியும்? இந்த ஆட்டோவிற்கு பின்னால் எழுதி வைத்திருப்பார்கள், வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே என்று. எத்தனை உன்னதமான வாக்கியம் அது! ஏற்றங்களும் இறக்கங்களும் வாழ்க்கையிலே சகஜம். ஒரு இடத்திலே இறக்கமாக இருக்கின்ற பாதை கண்டிப்பாக இன்னொரு இடத்திலே ஏற்றத்தை நோக்கி பயணிக்கும். அதுபோல ஏற்றமே எப்போதும் பாதையில் இருக்காது, அது ஒரு இடத்திலே இறங்கத்தான் செய்யும். இந்த இரண்டையும் புரிந்து கொண்டும், இந்த இரண்டையும் எதிர்கொண்டும், இந்த இரண்டையுமே கடந்து வருகின்ற வல்லமை எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் வாழ்க்கை வசப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே இன்று நாம் எதிர்கொள்வது ஏற்றமாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கை நீளப்போகிறது என்கிற தெளிவோடு நாம் இந்த தினத்தை எதிர்கொள்வோம். அந்த தெளிவு இன்னும் இன்னும் சிறந்த நிலைகளை நோக்கி நம்மை வாழ்க்கையிலே வழிநடத்தட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4
1: தமிழ் FM. ஹலோ,
2: யோ, என்னையா குறவர்னு கேக்குது? எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க
3: வாட்டில. கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெர்சல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். இட்ஸ் அ நைஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே மார்னிங். ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி ஃப்ரைடே. அப்படி ஃபைனலி இந்த வாரம் வந்தாச்சு, வாரத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. ஐ மீன் வெள்ளிக்கிழமை காலையில் 7:08 ஆகிவிட்டது. இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீக்கெண்ட் மோடுக்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். இல்லை நாளைக்கெல்லாம் யாருக்காவது ஒர்க்கிங் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேருக்குலாம் எப்படி இருக்கும்னா, நம்ம எல்லாருக்கும் யூஸ்வலி இருக்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் இல்லாமல் அன்னைக்கும் அவங்களுக்கு வேலை பண்ணுற மாதிரி இருந்துட்டு வேற வாரத்தினுடைய மற்ற நாட்களில் மேபி 1 or 2 days வந்து ஆஃப் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களா இருந்தால் நீங்களாம் வேற லீக், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியாது வீக்கெண்டு ஃபீல். ஆனால் என்ன, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, வீக்கெண்ட்ஸில் வந்து யூஸ்வலி டிராஃபிக் எல்லாம் கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் சண்டேவாவது நல்லா கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்டே கூட வந்து சம்டைம்ஸ் ஒரு சில ரூட்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்கும். ஸோ அப்படி வீக்கெண்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே இங்கே ட்ராவல்லாம் பண்ணிட்டு போயிட்டு வரதுக்கு, டிராஃபிக்லாம் சிக்காமல் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. வாட்எவர் இட் இஸ், ஃப்ரைடே வந்தாச்சு. நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ண போகிறீங்கனாலும் சரி, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், இல்லை ஜாலியாக வேலைக்கு போயிட்டு வாங்க. ஓகே, இப்போலேருந்து ஆரம்பித்து 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நான் தான் பேசிகிட்டு இருக்க போகிறேன் உங்ககிட்ட. இந்த சம்மர் டூ இந்த சம்மர் டூ இல்லை ஐ மீன் வின் ஸ்ப்ரிங் டு சம்மர் ட்ரான்சிஷனில் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு கோல்டெல்லாம் வர மாதிரி தான் இருக்குது. சடனாக எனக்கும் கோல்டெலாம் வந்திருக்கு, அதனால் நீங்களும் வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் சம்மர் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபிஷியலி ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் இப்போ வந்து ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த சம்மர் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், உள்ள ஏசிக்குள்ளே சில்லுன்னு உட்காந்துட்டு வெளியில் டக்குன்னு நம்ம போகும்பொழுது அந்த ஹியூமிடிட்டி வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியமான ஒன்று, சரியா? ஸோ டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நிறைய பாட்டு உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி என்னென்னு தெரியல, பூக்கள் மொட்டுகள் இந்த ஒரு தீமில் தான் வந்து பாட்டெல்லாம் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பூக்காரா பாட்டு கேட்டோமா, அடுத்ததான் வந்து பூக்கள் பூக்கும் தருணம் கேட்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ரோஜா கூட்டம்லேருந்து மொட்டுகளே மொட்டுகளே என்னன்னு தெரியல, பாட்டு வைக்கிற தம்பிக்கு வந்து ஒரே பூக்கள் மேலே காதலாக இருந்திருக்கு போல. பூக்களை சற்று ஓய்விடுங்கள் வருமா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஃபார் நவ் இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்காக ப்ளே பண்ணி அப்படியே மங்களகரமாக ஆரம்பிக்கலாம், வீக்கெண்டை ஆரம்பிக்கலாம், சரியா? அண்ட் நீங்கள் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்கங்கிறத எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்க்கு KIRTHANA தான் ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸ் பண்ணுங்கள் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க ஓகே அப்படின்ட்டு. அண்ட் பிகின் பண்ணலாம், சொல்லிட்டேன் மெட்ராசப்பட்டினம் அண்ட் ரோஜா கூட்டம் படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டோட. குட் மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே. Back to back.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய் அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per yearல enjoy பண்ணுங்க. This Hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அட அட அட, இது வந்து ஒரு ரெக்கார்ட் சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். எத்தியாத் ரயில் ஜூன் 30ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்கிற அந்த செய்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாங்க இல்லையா? அண்ட் ஆல்சோ டிக்கெட்ஸையும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நீங்க புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணின 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 5000 டிக்கெட்ஸ்க்கு மேல விற்பனையாகி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஆமா, அதுவும் முதல் 2 நாட்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லி சோல்ட் அவுட்ங்கிற மாதிரி எத்தியாத் ரயிலுடைய பேசஞ்சர் சர்வீசஸ்ல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா, அந்த மோஸ்ட் downloaded app in the UAE nu paatha etihad rail oda inda app dhaan, and in the strong demand vandu abu dhabi to fujairah route irukalaya adukku vandirukku. So first inda route dhaan vandu launch panna poradha sollirukanga. Introductory operational phase ah nama UAE nudaiya national passenger rail network la idukaprama vandu abu dhabi dubai apram al dayed fujairah appdin solittu matra edangalukkellam pogum september 30th thedhil irundhu. And al dafra stations and sharjah ku vandu later phases la passenger services arivugapaduthapadum abdingaradhiyum therivichirukanga.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: பெரிய விஷயம் இது இல்லையா? ஏன்னா ஒரு நாட்டினுடைய ரயில் நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒன்றா இருக்கும் இல்லையா? ஏன்னா இதுவரைக்கும் வந்து ஒரு ஒரு கண்ட்ரியினுடைய ரயில் நெட்வொர்க்கை ஸ்க்ராச்சிலிருந்து பில்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போமானா? கிடையாது. லைக் மேபி இப்போ அட்லீஸ்ட் இந்த ஜெனரேஷன் 90s kids ஆர் லைக் 2K kids இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ட்ரெயின்லலாம் போயிருப்போம். ஆனால் நம்மளுடைய பாட்டி தாத்தா அவங்க காலத்தில், அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க காலத்துலலாம் தான் வந்து ரயிலெல்லாம் ரயில் சர்வீசஸ்லாம் இருந்தாலும் நம்ம இந்தியன் ரயில்வேஸ்லாம் கேட்கவே வேண்டாம். எத்தனை ஆண்டுகளாக இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்ல நம்ம டிராவல் பண்ணிருக்கோமே ஒழிய இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் உருவாகிறது நம்ம பார்த்தது கிடையாது. ஐ திங்க் லைக் சோ ஃபார்ச்சுனேட் இல்ல. எத்தியாத் ரயிலுடைய அந்த டிராக் லே பண்றதுல இருந்து, அந்த சோதனை ஓட்டம் பாக்குறதுல இருந்து, அந்த கூட்ஸ் ட்ரெயின் போகிறதுல இருந்து, இது எல்லா ஃபேஸ்லயும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ நமக்கான பேசஞ்சர் சர்வீசஸ் அறிமுகப்படுத்தும் பொழுது, அதுல டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ யாரெல்லாம் டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கீங்க? நான் போகணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் டியூஸ்டே, அப்புறம் இங்க யார் வந்து பேசுவாங்க? அதனால டியூஸ்டே லான்ச் அன்னைக்கு நான் போகமாட்டேன். மேபி வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்த நாட்களில் வந்து நான் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கு, ஒரு தாட்டோட நான் இருக்கேன். எனிவே, அடுத்ததாக வந்து பாருங்க, நம்ம மியூசிக் வைக்கிற தம்பி, பாட்டு தம்பி வந்து திருப்பி வந்து ஒரு மாதிரி இயற்கை சார்ந்த

0: பாட்டும் கேளுங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அனுப்புங்க அனுப்புங்க. ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்க்கு KIRTHANA என்னோட ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்க அனுப்புங்க. எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வீக்கெண்ட் பிளான் என்ன, வீக்கெண்ட் வந்தாச்சா, எல்லா டீடைல்ஸும் எனக்கு நீங்க வந்து சொல்லுவீங்களா. ஹாய், குட் மார்னிங். அதை தவிர்த்து எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜும் அனுப்புங்க, அப்பதான் உங்க மெசேஜ் நான் படிப்பேன்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

இன்ஃபோ தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசி.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: 10 to 10 offer alert.
3: Drop shell order NRA meetup ke neenga ready ya? Coming June 28th, 9 a.m. to 9 p.m. Ramada Cornish Hotel, Abu Dhabi. 10 gold coins, 10 square feet extra free. Chennai ki free flight tickets ne on spot la plot book paniye na avlo offers ungalukaga. Ellame DTCP and RERA approved plots. Drop shell NRA Tamil Nadu land meetup miss panadadinga. For details call 056-415-4242. Plots nale drop shell dane.
4: இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் ஆயுர்வேத் ஆயுர்வேதால மேஜர் இன்சூரன்சஸ் எல்லாமே அக்செப்ட் பண்றாங்களே. Just go and rejuvenate yourself.
5: ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் மற்றும் DIP.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: பல இடங்கள்ல இருக்கு. 311லயும் வந்து நிறைய இடங்கள்ல கிராஷஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஆமாம், 311ல வச்சுச்சோ என்னது இது, நம்மளோட முவேலா ஏரியால டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா ஒன்னு ரெண்டு நேஷனல் பெயின்ஸ்க்கு முன்னாடி, நேஷனல் பெயின்ஸ் தாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கிராஷஸ், நேஷனல் பெயின்ஸ்க்கு முன்னாடி ஒன்னும் அதுக்கப்புறமா தாண்டி ஒரு ரெண்டு மூணு கிராஷஸ் வருது. அண்ட் தென் இந்த கிசே செமெட்ரிக்கு ஆப்போசிட்ல அங்க ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிட்டி சென்டர் மர்டர்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. இதுதான் வந்து 311 நிலைமை. அண்ட் மர்டர்ஸ் தாண்டியும் கூட வர்கா சைட்ல இன்னொரு கிராஷ் ஆயிருக்கு. பட் அந்த கிராஷ்னால எதுவும் பெரிய இம்பாக்ட் இல்லை. பட் ஆன் த ஹோல் 311 ரைட் நோ பார்த்தோம்னா ஒரு 6-7 கிராஷஸ் ஆகியிருக்கிறது தெரியுது. 611 இஸ் நாட் பேட் ஆக்சுவலி. ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு தான் டிராஃபிக் இருக்கு, ஆனால் அங்கேயும் வந்து கிராஷ்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் வந்து அங்கே நிலைமை. E11 மம்சார் சைட்ல ஒரு கிராஷ் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இது என்ன ரோடு, இது அல்கலீட் ஸ்ட்ரீட். யா, அல்கலீட் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. D92 அல்கலீட் ஸ்ட்ரீட்ல. இது எந்த ஏரியா தெரியுமா, கார்னிஷ் டியரா அப்படின்னு எனக்கு இங்கே மேப்ல காட்டுது. ஸோ அங்கே வந்து கிராஷ் ஆயிருக்கு. இதெல்லாம் தான் வந்து மேஜர் அப்டேட்ஸ். பட் அதை தவிர்த்து அஃப்கோர்ஸ், ஓ இந்த பக்கம் இருக்கே பார்க்க மறந்துட்டேனே நான், அல்கேலில் வேற ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஆமாம், அல்கேல் ரோட்ல எங்கே தெரியுமா, என்ன ஏரியா இது, இது வந்து அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்ட்டு எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. ஓகே, ஸோ அங்கே இந்த துபாய் ஹில்ஸ் ஏரியாலாம் இருக்குல்ல, துபாய் ஹில்ஸ் மால், அதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி அந்த சைடில். ஸோ ஆன் த ஹோல் வந்து எல்லா ரோஸுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்க செய்யுது. அதனால பொறுமை இழக்காமல் பார்த்து பத்திரமா வாங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: 7:49 ஆகுது. மெரிசில் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மெசேஜஸ் எனக்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல, பாத்துட்டு இருக்கேன். அசார் சையத் குட் மார்னிங், வாட்ஸன் கிறிஸ்டி குட் மார்னிங், வெரி ஹாட் நாட் கோயிங் அவுட் சில்லிங் அட் ஹோம் ஒன்லி அப்படின்னு வீக்கெண்ட் பிளான் அனுப்பியிருக்காரு. கரீம் குட் மார்னிங், ட்ரக் பிரேக் டவுன் ஆகியிருக்கு ஷேக் ஜாயத் ரோட்ல, ஷேக் ஜாயத் ரோட் டு ஹசன் நியூ பிரிட்ஜ், அங்கே வந்து டிராஃபிக் பில்டப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் போகிறீங்கன்னா பார்த்து. குமார் ஃப்ரம் ஜப்பான் குட் மார்னிங், வினோத் குட் மார்னிங் டு யூ டூ, ஹாய் கீர்த்தனா குட் மார்னிங், உங்கள் ப்ரோக்ராமில் நியூட்ரிஷன் லெவல்ஸ், ஐ திங்க் நியூட்ரியன்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு கேட்குறீங்க, டிப்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. டிப்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம நிச்சயமாக ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடலாம். ஓகேவா, எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஐ வில் ட்ரை பிரிங்கிங் சம் ஒன் ஷோவில். குட் மார்னிங் அபி, ஃபயாஸ் அஹமத் நசர் குட் மார்னிங், என்னோட காலேஜ் சீனியர் பாவன் பட்டேல் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்டர் பண்ணியிருக்காரு. 1600 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி இண்டிவிஜுவலாக, ப்ளீஸ் கங்க்ராச்சுலேட் ஹிம் அப்படின்ட்டு அமேசிங் எங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதாக சொல்லுங்க. நான் அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க, ஐ வுட் லவ் டு நோ. ரவி ஃப்ரம் சென்னை குட் மார்னிங் டு யூ டூ. சையத் இப்ராஹிம் குட் மார்னிங், இந்த வாரம் வந்து இட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ், இன்ஷால்லா கோயிங் ஃபார் சம்மர் வெக்கேஷன், ஹோம் டவுன் போகிறோம், ட்ரிச்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. தட்ஸ் சோ நைஸ், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சையத். அல்தாப் வந்து எஸ் ஐ காட் அ கோல்ட் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கோல்டா, நாளைக்கு ஹாலிடே சண்டே டியூட்டி இருக்கு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்வேல் குட் மார்னிங் டு யூ டூ. சபேஷ் குட் மார்னிங், ஜேசோதயானந்தன் டெய்லி அவரும் லண்டன்லேருந்து கரெக்டாக மெசேஜ் அனுப்பிடுறாரு, ஹாப்பி வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நிவாஸ் குட் மார்னிங் டு யூ டூ. வேறு யார், சங்கர் குட் மார்னிங், இட்ஸ் ஃப்ரைடே அப்படின்னு அவரும் அனுப்பியிருக்காரு, எஸ் ஃப்ரைடே. ஹாஜி ரூஹி குட் மார்னிங், அன்வர் குட் மார்னிங் டு யூ டூ, ஷாஜாலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அருள் வந்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் அக்கா, அருள் ஃப்ரம் அபுதாபி, தேங்க்ஸ் ஃபார் தி சாங் பூக்கள் பூக்கும் தருணம், என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் இது. அண்ட் என்னோட வீக்கெண்ட் பிளான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறது தான். உங்கள் வீக்கெண்ட் பிளான் என்ன சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. நானும் அநேகமாக அதை தான் பண்ணுவேன் நினைக்கிறேன், தெரியல சொல்கிறேன் நான். கோபிநாத் மணி, ஹாய் கீர்த்தனா குட் மார்னிங், எனக்கும் வந்து எத்தியாத் ரயில் போகணும்னு ஆசையாக இருக்குது, லான்ச் டே அன்னைக்கு, ஆனால் என்ன பண்ணுறது, ஓ வி ஆர் ஆப்ரேட்டிங் தட் ரயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரியலி, அப்படியா, நீங்கள் எத்தியாத் ரயில் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, இருங்க இருங்க, ஐ வுட் லவ் டு நோ லாட் ஆஃப் டீடைல்ஸ் ஃப்ரம் யூ, நான் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறேன். அப்புறமா வந்து வேறு யார், ஹாய் மேம், ஐ மதன் ஃப்ரம் அல் கஸ்னா, நியூ டு அபுதாபி, உங்களோட ஷோ வந்து நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. வேற யாரு, அஸ்பஹத், கரெக்டா சொல்றேன்னா அபுதாபில இருந்து நான் ரூவேஸை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இன்னும் நிறைய மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு, அனுப்புங்க, நானும் பார்த்து பொறுமையா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சரியா, அண்ட் ரைட் நவ் மனசு திட்டமிட்டு பாட்டு யாருக்கு வேணும், 800-8940 நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஹாய் குட் மார்னிங், வணக்கம், ஹலோ,
2: குட் மார்னிங் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க? யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நான் செல்வராஜ் பேசுறேன்.
0: என்ன பாட்டு வேணும் செல்வராஜ் உங்களுக்கு?
2: ஜி படத்துல இருந்து. என்ன பாட்டுலாம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
0: ஜியா? நம்ம அஜித் அவருடைய படமா?
2: கரெக்ட். டிங் டாங்
0: டிங் டாங் கோவில் மணி பாட்டு வேணுமா உங்களுக்கு? கண்டிப்பா ப்ளே பண்றேன். அப்புறம் வீக்கெண்ட்ல வந்தாச்சா?
2: வீக்கெண்ட்ல வந்துருச்சு, நல்லபடியா போயிட்டு வீக்கெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம்.
0: ஓஹோ, என்ன பிளான் உங்களுக்கு?
2: பிளான் லோக்கல்ல எங்கயாவது போக வேண்டியதான்.
0: எங்கயாவது போக வேண்டியதான். ஓகே, என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நான் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரா இருக்கறேன், ரிசிட் ஆபீஸ்.
0: நைஸ் நைஸ் நைஸ். ஓகேங்க, ஹேவ் an amazing day, happy weekend.
2: செல்வராஜ், அந்த இன்ஸ்டாகிராம்ல வர செல்வராஜ் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேன்.
0: நோ ப்ராப்ளம், புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகேங்க, தேங்க்யூ, பாய் பாய் பாய், டேக் கேர். ஆஹா, தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லயும் ஒருத்தரோட பேர் நான் படிப்பேன் போல இருக்கு, அதை அவர் நோட் பண்ணியிருக்காரு. எனிவே நைஸ். இப்போ பேசின நம்ம செல்வராஜ்காக ஒரு பாட்டு பிரேக், அப்புறமா பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம பேசலாம் 8 மணிக்கு மேல. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
5: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
4: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
5: கூடவே வீக்லி டிரா.
4: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
7: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
8: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800-ZOHO-வை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.
13: Mersal Morning brought to you by

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.
2: Virivana seidhigal. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய பாஸ்போர்ட் சேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் இந்தியர்கள் ஜூலை 1st முதல் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் புதிய கட்டண திருத்தம் அமீரகத்திலும் அமல்படுத்தப்படும் என துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக திர்ஹாம் மதிப்பில் வசூலிக்கப்படும் புதிய கட்டண விவரங்களும் விண்ணப்ப நடைமுறைகளும் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு இந்திய வெளியுறவு அமைச்சகம், வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களில் வழங்கப்படும் பாஸ்போர்ட் மற்றும் தொடர்புடைய தூதரக சேவைகளுக்கான கட்டணங்களை திருத்தி வெளியிட்டதை தொடர்ந்து வெளியாகியுள்ளது. புதிய கட்டணங்கள் ஜூலை 1st முதல் அமலுக்கு வரும். 2012 பிறகு பாஸ்போர்ட் கட்டணங்களில் மேற்கொள்ளப்படும் முதல் திருத்தம் இதுவாகும். புதிய கட்டணங்களின்படி சாதாரண முறையில் வழங்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்படும் 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கான கட்டணம் 1500 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தற்கால சேவைக்கான கட்டணம் 3500 ரூபாயில் இருந்து 5000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட், தொலைந்த அல்லது சேதமடைந்த பாஸ்போர்ட்டுக்கு மாற்றாக வழங்கப்படும் பாஸ்போர்ட், சிறார்களுக்கான பாஸ்போர்ட், போலீஸ் கிளியரன்ஸ் சான்றிதழ், பாஸ்போர்ட் ஒப்படைப்பு மற்றும் பிற பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகளுக்கான கட்டணங்களும் திருத்தப்பட்டுள்ளன. அமீரகத்தில் நடைமுறைக்கு வரும் புதிய கட்டண விவரங்கள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் குறித்து இந்திய துணை தூதரகம் விரைவில் தனியான அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: உலக செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 235 உயர்ந்துள்ளது. நிலநடுக்கத்தில் சிக்கிய 4300 பேர் காயமடைந்துள்ளனர். வெனிசுவேலாவில் நேற்று 7.2 மற்றும் 7.5 மேக்னிடியூடு அளவில் சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. தலைநகர் கராக்கஸ் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர நகரமான லா குமைராவில் இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் உதவி கோரி கதறும் சத்தம் கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இரட்டை நிலநடுக்கத்தினால் பூமியின் மேற்பரப்புக்கு மிக அருகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் சேதம் மிகவும் கடுமையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்றார். சென்னை காமராஜர் சாலையில் இந்த விழிப்புணர்வு ஓட்டம் இன்று காலை நடைபெற்றது. போதைப் பொருளுக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற பெயரில் இன்று விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்து ஓட்டத்தில் பங்கேற்றார். அவருடன் அமைச்சர்களான ஆதவ் ஆஜுரா, என் ஆனந்த், மனிய வில்சன், வெங்கட்ராமன் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதலமைச்சர் விஜய் விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் பொதுமக்களுடன் இணைந்து ஓடினார். அத்துடன் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் ஏற்க வைத்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: முதலீடுகளுக்கு விருப்பமான இடமாக இந்தியா உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் 2030 மேலும் 1300 கோடி டாலர் முதலீடு செய்ய அமேசான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னணி ஆன்லைன் வணிக நிறுவனமான அமேசான் 2030 இந்தியாவில் மேலும் 3500 கோடி டாலர் முதலீடு செய்யும் என்று 6 முன்பு அறிவித்திருந்தது. இதனிடையே அமேசான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆண்டி ஜெர்சி இந்தியா வந்துள்ளார். அவர் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்தியாவில் அமேசான் நிறுவனத்தின் முதலீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பில் அவர் எடுத்துரைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் பின்னர் எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டார், இந்தியாவில் அமேசான் ஆன்லைன் வர்த்தகத்துக்கும் இணையதள சேவைகளுக்கும் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிரிவுக்கும் வாடிக்கையாளரிடையே அமோக ஆதரவு உள்ளது. அதனால் அதன் இந்திய வர்த்தகம் வலிமையான வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டுள்ளது. இந்தியாவை எங்களது முக்கியமான வளர்ச்சி சந்தைகளில் ஒன்றாக பார்க்கின்றோம் என அவர் கூறியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மி என்பவரின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டதாக கூறப்படும் மாட்டியா எனப்படும் போம்புவல தேவகை சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன கடுநாயக்க விமான நிலையத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். அவர் மலேசியாவில் தங்கியிருந்தபோது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் நேற்றிரவு கடுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். 42 வயதான குறித்த சந்தேக நபர் கொட்டுகுட யக்குடமுல்ல பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற செக் குடியரசுக்கு எதிரான போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. இதேவேளை தென்னாப்பிரிக்க அணி 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை தோற்கடித்தது. குரசாபோ அணிக்கு எதிரான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் வெற்றியீட்டியது. இதேவேளை ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் எக்வடோர் அணியிடம் தோல்வியை தழுவியது. இதேவேளை இன்று காலை நடைபெற்ற ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கிடையிலான போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. நெதர்லாந்து அணி டியூனீஷியா அணியை 1-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. குழு டியில் பிராகுவே மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான போட்டி கோல் எதுவும் போடப்படாமல் சமநிலையில் முடிந்தது. இதேவேளை ஐக்கிய அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியில் துருக்கி 3-2 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றியீட்டியது. குழு ஐயில் இன்று நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. அந்த குழுவில் மற்றும் ஒரு போட்டியில் செனகல் மற்றும் ஈராக் அணிகள் பல பரீட்சை நடத்த
4: உள்ளன. போது கேண்டிடேட் ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஒரு கவலையும் இல்ல. கால் 800 Zoho or visit Zoho.com/recruit.
3: உலக சந்தையில் கடும் சரிவை சந்தித்திருந்த எண்ணெய் விலை ஓரளவுக்கு மீண்டுள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $70.60 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் $73.92 உள்ளது. இதனிடையே $4,000 விட சரிந்திருந்த தங்கத்தின் விலை ஓரளவுக்கு மீண்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,002 உள்ளது. சென்னையிலும் ஆபரண தங்கத்தின் விலை ₹640 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை கிராமுக்கு ₹80 உயர்ந்து ₹13,220 விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹640 அதிகரித்து ₹1,5760 விற்பனை செய்யப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்திருந்த நிலையில் இன்று மீண்டும் சற்று உயர்வடைந்துள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்றும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். நாட்டின் சில பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கரையோர பகுதிகளில் 36 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 34 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் வார இறுதி நாட்களிலும் குறிப்பிடத்தக்க அளவில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஆல் வெல்கம் பேக். 8:16 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னடா வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு நல்லா போகுதே அப்படின்னு நினைச்சா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னங்க பண்றது? பொதுவா வந்து இப்படி சம்டைம்ஸ் வந்து கிடைக்கிற கேப்ல போயிட்டு வண்டி வேற ஒரு இடத்துல நான் பார்க் பண்ணிட்டுலாம் வருவேன். அந்த மாதிரி போகும்போது பார்த்தா வண்டி ஆன் ஆகுது, ஆனா ஆன் ஆகல. ஆன் ஆகுது ஆனால் ஆன் ஆகலை, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. விதவிதமாக லைட்டெல்லாம் எரியுது, என்னமோ சவுண்டெல்லாம் போடுது, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அதனால அப்படி வந்து அமோகமாக என்னுடைய வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட ஃப்ரைடே வந்து எப்படி போயிட்டுருக்கு? ஹவு இஸ் இட் கோயிங்? ரோட்டில் வந்து டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. வெள்ளிக்கிழமைக்கே ஒரே ஒரு டிராஃபிக், மண்டே டிராஃபிக் அது ஒரு மாதிரி இருக்கும், வெள்ளிக்கிழமைக்கான டிராஃபிக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா, ஒரே ஒரு ரிலீஃப் வந்து இந்த ஃப்ரைடேயோடைய டிராஃபிக்கில் ஒரு ஒரு ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் மேக்ஸ் டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ரோடே வெறிச்சோடி போயிருக்கும். அதனால ஃப்ரைடே வந்து இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், மார்னிங் டிராஃபிக் எஸ்பெஷலி. ஸோ வேர் எவர் யூ ஆர் பொறுமையாக டிரைவ் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி அப்பப்போ சில சேலஞ்சஸ் எல்லாம் நமக்கு வரும், எல்லாத்தையும் வந்து கடந்து நம்மளும் வந்து போயிட்டு ஹாப்பியா வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுவோம். சரியா? அண்ட் நவ் டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வெனிலா கபடி குழு வசூல் ராஜா MBBS படங்கள் இதெல்லாம் பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி கப்பல் ஆஃப் அப்டேட்ஸ் ஃபார் யூ. இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: ஓகே, 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு பார்த்தோம்னா 482 திரும்ஸ், 50 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட், 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 446 திரும்ஸ், 75 ஃபில்ஸ் ஆக இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: Okay, innum ore or update ungalkaga
2: UAE update
1: brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: பாஸ்போர்ட் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. நேற்று கூட வந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருந்தது. இந்தியன் பாஸ்போர்ட் வந்து இட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருந்தது. அதையொட்டி இன்னொரு அப்டேட் நேற்றுக்கு வந்தது என்னன்னு பார்த்தா, இந்தியாவில் பாஸ்போர்ட் ஃபீஸை பை 75% ஹைக் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் வெளியாச்சு. பார்த்தீங்களா, July 1st நம்ம வந்து பாஸ்போர்ட்டுக்கு அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே நம்ம இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் இந்த UAE ஆல்சோ வில் பி பேயிங் மோருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் இந்த UAE அவங்களுக்கும் வந்து பொருந்துங்கிற மாதிரி இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் MEA அவங்க வந்து இந்த ஒரு மாடிஃபிகேஷன் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பை 75% வந்து நமக்கு ஜாஸ்தியாக போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இத்தனை ஆண்டுகளில் இன் செவரல் இயர்ஸ் இவ்வளோ ஹைக் வந்து நமக்கு வந்ததே கிடையாது. ஸோ இந்த புது ரேட்ஸின் படி பார்த்தோம்னா ஒரு நார்மல் ஃப்ரெஷ் ஆர் ரீஇஷ்யூட் 36-page பாஸ்போர்ட் ஃபார் அடல்ட்ஸ் வந்து 2,500 rupees ஆக இருக்க போகுது. ஸோ 2,500 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 1,500 rupees இருந்தது. ஸோ இது வந்து ரஃப்லி அரௌண்ட் ஒரு 67% இன்க்ரீஸ். அண்ட் 60-page பாஸ்போர்ட் பார்த்தோம்னா அண்டர் நார்மல் ப்ரொசஸிங் வந்து 3,500 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் 2,000 rupees தான் பே பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு 75% ஹைக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே வந்து தட்கலில் நம்ம வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம்னா 36-page கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு 5,000 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ 60 pages இருக்கிற தட்கல் பாஸ்போர்ட்டுக்கு 6,000 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: back to back
4: ரெண்டு பாட்டு

0: திரும்பின பக்கையெல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
1: எங்க போவாங்க?
0: லூலு மிட்நைட் சேல்
2: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட் across UAE.
3: லூலு, where the world comes to shop.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: ALD Properties இன் 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
1: மலையாளம் தெலுங்கு

0: நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் Joyalukkas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 ரூபாய் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
2: எங்க போவாங்க?
1: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட் across UAE.
4: லூலு, where the world comes to shop.
5: நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்னு இல்லவே இல்ல சார்.
6: ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீம். அதுல அச்சீவ் பண்றதுக்காக அவங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க
7: தானே? நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெய் பண்ணு.
6: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும், ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும், இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியன் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். June 26 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். Associate partner Simply South Road TV. Energized by 89.4 Tamil FM.
7: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
8: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
9: டேய் என்ன சொல்ற?
8: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
10: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோசூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
11: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
10: நீங்க எல்லாமே DTCP and RERA approved plots. Prop Shell NRA Tamil Nadu Land Meetup miss பண்ணாதீங்க. For details call 056-415-4242. Plots நாலே Prop Shell தானே.
12: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
13: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
14: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 8:42 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்தே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் போதைப் பொருட்களை எதிர்த்து மாரத்தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. யங்ஸ்டர்ஸோட எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, இல்ல ஆக்டிவா எல்லாரோடையும் சேர்ந்து அவர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ படங்கள்லயுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு, யூனோ ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்கை விடு அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய விழிப்புணர்வு மந்திரமாக இருந்தது. அவர் வந்து அவருடைய கைப்பட அந்த போர்டில் எழுதுறது இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி அவருடைய கையெழுத்தின் மூலமாக இப்படி ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணிட்டு அவரும் சேர்ந்து அந்த மாரத்தானில் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் நைஸ் டு சீ தட் அந்த ஒரு எஃபர்ட் ஒன்று எடுத்திருக்காரு. இட்ஸ் நைஸ் டு சீ அவருடைய படங்கள்லையுமே வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன படம் வந்து மாஸ்டர் படம் தானே, அதில் வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து எப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் படத்தில் சொல்லியிருக்காரு. அதே வந்து அவர் நேர்லையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காருங்கிறத பார்க்கும்பொழுது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல நிறைய நல்ல நல்ல மெசேஜஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுல நல்லது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேண்டாததை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதையும் தாண்டி திரைப்படங்கள் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இல்லையா. அதுவும் இப்ப பாருங்க, இவர் வந்து நம்ம ஊர்ல வெதர் பெட்டரா இருக்குங்கிறதுனால அவங்க மாரத்தான்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற வெயிலுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், அதுவும் வீக்கெண்ட் வேற வந்தாச்சு. இனி வீக்கெண்ட் எல்லாம் வரும்போது காரை வந்து பார்க் பண்ணோமா, வீட்டில் ஏசியை போட்டோமா, டிவியை ஆன் பண்ணோமா, ஜி5 ஆப் ஓபன் பண்ணோமா, அதுல இருக்கக்கூடிய படங்களை பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமான்ற மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் வீக்கெண்ட் வருது, என்ன பண்ணுறீங்க, என்ன வழியிலலாம் போகாமல் நல்லா வீட்டில் கோசியாக என்ன செட் பண்ணுமோ செட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து மறக்காமல் Z5 ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் பாருங்கள். பிகாஸ் Z5 ஆப்பில் இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ரிலீஸான பேட்ரியாட் இப்போ ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கு சரியா. ஸோ இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், நானே அதான் பண்ண போகிறேன். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு மொழிகளில் ஹிந்தி மொழிகள்லாம் நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது சரியா. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று, இப்போ வந்து நீங்கள் Z5 டவுன்லோட் பண்ணுறதுக்கான பிக்கெஸ்ட் ரீசன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அமேசிங்கான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க சப்ஸ்கிரிப்ஷனில், இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அதில் ஆல் ஆக்சஸ் ஆனுவல் பேக் வந்து நீங்கள் ஜஸ்ட் 99.99 திரம்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இதோடைய விலை வந்து முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 275.99 திரம்ஸாக இருந்தது. அது எங்கே இது எங்கே. So just 99.99 செலுத்தி நீங்க வந்து ஆல் ஆக்சஸ் ஆனுவல் பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லா ஜாலியா எப்ப வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் ஆனுவல் பேக் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் நான் எடுத்து பாக்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸ்பெஷல் மந்த்லி ரேட் வேற கொடுக்குறாங்க முதல் 3 மாதங்களுக்கு, ஓகே, அட் ஜஸ்ட் 19.99 திரம்ஸ் பர் மந்த். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே Z5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா அந்த வீக்கெண்ட அதுல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்த்து பிஞ்ச் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
3: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
4: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
4: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
3: கூடவே வீக்லி டிரா.
4: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: திரும்பன பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
7: எங்க போவாங்க?
6: லூலு மிட்நைட் சேல்,
4: June 26th Friday, night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
8: Lulu, where the world comes to shop.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் Joy Alukas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mercal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தாவிகா அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைதான் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என்று முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற குற்றச்சாட்டை முதல்வர் வைத்தபோது சட்டமன்றத்தில் ஆதாரத்துடன் பேசுங்கள் என்று கூறினேன். முதலமைச்சர் விஜயை கேள்வி கேட்டதால் என் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது என்று ஏவா வேலு தெரிவித்தார். நான் பரிசுத்தமானவன் என்பதை நிரூபிப்பேன். 40 லட்சம் பறிமுதல் என்பது வடிகட்டிய பொய் என்று ஏவா வேலு கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: கேரளத்தின் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது முறையாக விசாரணை நடத்தினர். நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணை 11 மணி நேரம் வரை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூடைல் நிறுவனம் கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு சொந்தமான எக்ஸாலாஜிக் நிறுவனத்துக்கு எந்த ஒரு சேவையையும் பெறாமல் 2.78 கோடி செலுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் CMRL நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சசிதரன் கர்த்தா என்பவரால் நடத்தப்படும் எம்பவர் இந்தியா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனமும் எக்ஸாலாஜிக் நிறுவனமும் 50 லட்சம் கடன் அளித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக கார்ப்பரேட் விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் 2025 ஏப்ரல் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் வீணாவிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. பிரதி சபாநாயகர் தலைமையில் இன்றைய பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுதல் தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தின் தொடர்ச்சியாக இன்றைய பாராளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சட்டத்தின் கீழ் கட்டளை அங்கீகரிக்கப்பட உள்ளது. மேலும் பாராளுமன்ற நிலையிட்கட்டளையின் கீழ் வினாக்கள் எழுப்பப்பட உள்ளன. இன்றைய பாராளுமன்ற நிலையிட்கட்டளை காலை 9:30 முதல் 10 மணி வரையில் இடம்பெறவுள்ளது. இதன் அடிப்படையில் பாராளுமன்ற அலுவல்கள் நடைபெறும் என்று கூறப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 11,000க்கும் மேற்பட்ட மாலுமிகளை வெளியேற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு சிக்கி தவிக்கும் 11,000க்கும் மேற்பட்ட மாலுமிகளை வெளியேற்றும் திட்டத்தை ஐக்கிய நாடுகளின் சர்வதேச கடற்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஏற்கனவே சில கப்பல்களில் இருந்த மாலுமிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இருப்பினும் மீட்பு பணிகள் பாதுகாப்பாக தொடர்வதற்கு தேவையான உத்தரவாதங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை நிர்வகிக்கும் ஈரான் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்ட கடல் வழித்தடங்களுக்கு வெளியே பயணிக்கும் கப்பல்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த சரக்கு கப்பல் மீது ஈரான் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஐசிசி மகளிருக்கான டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் மகளிர் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இந்திய மகளிர் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் மகளிர் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ஓட்டங்களை பெற்றது. 137 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இந்திய மகளிர் அணி 16.5 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ஓட்டங்களை பெற்று அபார வெற்றியீட்டியது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
4: அத்துமையின் தான் ஆச்சா.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:10 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃப்ரைடே மார்னிங் இது இல்லையா? ஸோ மழையெல்லாம் ஏதோ பெய்யணும் பெய்யுதுன்னு சொன்னாங்களே, பெஞ்சிச்சா? நானும் வந்து அதை பத்தி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எங்கேயாவது மழை பெஞ்சிச்சா? பிகாஸ் டியூஸ்டேல இருந்து அன்செட்டில்டு வெதரா இருக்க போது, அன்ஸ்டேபிள் வெதரா இருக்க போது மழை பெய்ய போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எங்கேயும் மழை பெஞ்ச மாதிரி தெரியல. நேற்றுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி மேகமூட்டமா இருக்கிற மாதிரி இருந்தது இன்சைட் த சிட்டி, பட் வேற எங்கேயும் மழை பெஞ்ச மாதிரி தெரியல. எங்கேயாவது மழை வந்துதா வந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்கள்கிட்ட நானும் அப்பப்போ சொல்லியிருக்கேன், மழை வந்தது நான் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நான் ஐ திங்க் மழை எதுவும் நம்ம மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் மழை வரலான்னு நினைக்கிறேன். ஹத்தாலெல்லாம் மழை பெஞ்சிச்சு, கோடை மழைங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இன்றைக்கி வெதர் எப்படி இருக்க போகுது? ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்தி ஆக போகுது. 40 degrees மேலே தான் வந்து மினிமமாகவே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹியூமிடிட்டியும் வந்து அப் டு 80% வரைக்கும் அதிகரிக்க போகுது வீக்கெண்டில். அண்ட் வீக்கெண்ட் மார்னிங்ஸும் வந்து கொஞ்சம் ஹியூமிடாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து வீக்கெண்டுக்கான ஃபோர்காஸ்ட். இது வந்து அவங்க சொல்லிதான் தெரியணும்ன்ட்டு இல்லை, காலங்காலமாக இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இங்கே நம்ம யூஏயை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த வெயிலோடு சேர்த்து ஹியூமிடிட்டி தான் வந்து நம்மளை போட்டு படுத்து எடுக்கும். எனிவே, அதுக்காக நம்ம தயாராகிப்போம். அண்ட் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் கடல் படத்துலேருந்து நெஞ்சுக்குள்ள அண்ட் சாமியிலிருந்து இது தானா ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: தங்கத்தோட விலை ஃபர்தர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நேற்றைய கம்பேர் பண்ணும்பொழுது மார்னிங் என்ன ரேட் சொன்னேனோ அந்த ரேட்டில் தான் இருக்குது. அண்ட் ரைட் நவு 24 carat கோல்டு ஒரு கிராமுக்கு 483 dirhams, 25 fils அண்ட் 22 carat தங்கம் ஒரு கிராமிற்கு 447 dirhams, 50 fils.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store. UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: டிராவல் சார்ந்த அப்டேட்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நிறையா வருது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு சுட சுட ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகி இருந்தது என்னன்னா, திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஃப்ளைங் டு இந்தியா ஃப்ரம் தி யூஏ. ஸோ யூஏலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணி போக போகிறீங்க அப்படின்னா, ஒரு புது ஹெல்த் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளை ஃப்ளைட்லேயே ஏற்ற போகிறதா இந்தியாவினுடைய சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் செல்ஃப் டிக்ளரேஷன் போர்ட்டல் பேசஞ்சர்ஸ்க்காக. ஸோ நம்ம ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக இதை ஃபில் பண்ணி கொடுத்தே ஆகணும். இந்தியாவுக்குள்ள லேண்ட் பண்ணுறக்கூடிய அந்த நாளுக்கு ஒரு 21 நாட்கள் முன்னாடி வரைக்கும் நம்மளோட டிராவல் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, எக்ஸ்போஜர் ஹிஸ்ட்ரி என்ன, சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இமிக்ரேஷன் கிளியரன்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் WHO இந்த டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா இந்த இபோலாக்காக, ஸோ அதையொட்டி தான் வந்து இந்த ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் சுவிதா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து 24 hoursக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 24 hoursக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ராவல். இப்போ அடுத்த ட்ராவல் சீசன் அஃப்கோர்ஸ் வருது இல்லையா, இங்கே ஹாலிடே சீசன்லாம் வரப்போகுது. நிறைய பேர் வெக்கேஷனுக்குலாம் போக போகிறேன்ட்டு வேறு எனக்கு மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த ஏர் சுவிதா 2.0 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மறக்காம ஃபில் பண்ணிட்டு டிராவல் பண்ணுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back அடுத்து ரெண்டு பாட்டு

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
3: எங்க போவாங்க?
2: லூலு மிட் நைட் சேல்
4: ஜூன் 26th ஃப்ரைடே நைட் 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட் நைட் சேல் அட் செலக்டட் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் UAE.
5: லூலு, வேர் தி வேர்ல்ட் கம்ஸ் டு ஷாப்.
6: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
7: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
8: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
9: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
8: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
9: கூடவே வீக்லி டிரா.
8: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
10: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
11: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

9:27 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃப்ரைடே மார்னிங் 9:30 டிராபிக் எல்லாம் வந்து பீக்ல இருக்கக்கூடிய ஒரு டைம். ஆனா என்ன, ஒரே ஒரு ஆசுவாசம், ஒரே ஒரு ஆறுதல், ஓகே லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் தி வீக், அதனால டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, இப்போ சம்மர் ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம துபாயில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இந்த 4-day வீக் ஒர்க் வீக் தரப்போறாங்கல்ல, அது வந்து ஒரு ஒரு ரிலீஃபான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதை பார்க்கும்பொழுது பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்களா? ஏன்னா பிரைவேட் செக்டர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்களா, முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்தா பிரைவேட் செக்டருக்கு இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து டிபேட் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஃபிளெக்சிபிள் சம ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. June 29 தட் இஸ் கம்மிங் மண்டேலேருந்து ஆரம்பிக்க போது அண்டில் September 10 வரைக்கும் இதர் வாரத்தில் வந்து 4 நாட்கள் வேலை பண்ணிட்டு ஃப்ரைடே ஆஃப் எடுத்துக்குவாங்க, இல்லைனா வந்து மற்ற நாட்களில் வந்து ரெடியூஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பண்ணிட்டு ஃப்ரைடே ஹாஃப் டே ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி ரெண்டு சிஸ்டம்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இயர் கிடையாது, திஸ் இஸ் பின் ஹேப்பனிங் ஃபார் குவாய்ட் சம் டைம், ஒரு ஃபியூ இயர்ஸாக நடந்துட்டு தான் இருக்கு.

0: இப்பவே கால் பண்ணி உங்களால பேச முடியும்னா சொல்லுங்க. ஒரு ரெண்டு பேருக்கிட்ட வந்து கேட்கலாமே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ 800-8940 கால் பண்ணி நீங்க சொல்லுங்க. இந்த ஃபிளெக்சிபிள் சம்மர் இனிஷியேட்டிவ் மாதிரி பிரைவேட் செக்டருக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒர்க் பிளேஸில் ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கள் ஒர்க் பிளேஸில் கொடுக்குறாங்க, இது மற்ற பீப்பிளால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்கள் ஆஃபீஸில் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதையும் வந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். 800-8940 கால் பண்ணி ஹலோ, குட் மார்னிங்.
1: ஹாய், குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுகிறீங்க? அப்படியா, நைஸ் டாக்கிங் டு அஹ்மத். சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து நீங்க சொன்ன டாபிக் பத்தி தான் நான் பேசலான்
0: இருக்கேன்.
1: நான் வந்து டேட்டா சயின்ஸ் மேனேஜரா இருக்கேன் கம்பெனில.
0: ஓகே,
1: ஒரு ரெப்யூட்டட் ஃபார்ம் தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து பிரைவேட் செக்டர்ல கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட வேலை நான் வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம்.
0: ஓகே,
1: பிகாஸ் எல்லாம் ஐ மீன் ரிமோட்டா வேலை பார்த்தாலே வேலை நடந்துரும். பட் என்னோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்டர்னல் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அவங்க டெய்லி வர்றவங்க, ஆபீஸ்க்கு வர்றவங்க, அவங்களை வந்து நான் நேர்ல பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அவங்க தே வுட் ஃபீல் கான்பிடன்ட் அபவுட் மை ஒர்க் அண்ட் ஆல் தட்.
0: சோ
1: பிரைவேட் செக்டர்ல இதுதான் கல்ச்சர். நான் 2 வருஷமா யுஏஇல வேலை பாக்குறேன். சோ அவங்களோட கல்ச்சர் இதுதான். கொஞ்சம் இந்த மாதிரி மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: கஷ்டம்
1: பிரைவேட் செக்டர், ஆமா கவர்மெண்ட் செக்டர் மாதிரி கொஞ்சம் சில்லா இருக்காதுன்னு
0: நினைக்கிறேன். ஓகே, ஆனா நீங்க சொன்னது வந்து யூ கேன் ஸ்டில் டு இட் ஃப்ரம் ஹோம், பட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் நேர்ல வரேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஐ திங்க் அதை வந்து நம்ம முடிஞ்சா மாத்திக்க ட்ரை பண்ணலாம் இல்லையா? When they start trusting you.
1: கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அது வந்து இவங்களோட மைண்ட் செட் விச் இஸ் பீன் தேர் ஃபார் லைக் டிகேட்ஸ். சோ இந்த ஜெனரேஷன் ஆஃப் AI ல வந்து இது கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து துபாய் as a ஐ மீன் UAE as a country we can move forward with new age technology.
0: ட்ரூ. ஏன்னா இப்ப நீங்க சொல்றது வந்து நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றீங்களோ உங்களுடைய அந்த ஹெட்ஸ்க்கு வந்துட்டு உங்களை நேர்ல பார்த்தாதான் ஒரு கான்பிடன்ஸ் வருங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? இஸ் தட் வாட் யூ மீன்?
1: They would feel that I am dedicated only if I show myself.
0: But I think it's high time we you know idu vandu konja maathi think pandrathukana time aayiduchu na nenikiren illaya. Probably ungalaoda heads vandu ungalaoda previous generation ai seindavargala irukkaangala illa unga generation dhaana? What is it?
1: Actually ennoda head pathingana yen generation dhaan, but avangaloda like இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எக்ஸாம்பிள், அஸ் அ டேட்டா சயின்ஸ் டீம் நம்ம ஃபைனான்ஸோட வேலை பார்ப்போம், மார்க்கெட்டிங்கோட வேலை பார்ப்போம். அவங்க எல்லாம் கொஞ்சம் ஓல்ட் டைமர்ஸ்.
0: சோ
1: அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுல இருந்து வேலை பாக்குறது இட்ஸ் எ லக்ஸரி, அது எப்படி இவங்க மட்டும் பண்ண முடியும், ஏன் நாங்க பண்ண முடியாதா? ஐ மீன் நாங்க பண்ணவும் விரும்பல.
0: அப்படி வந்து கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்காங்க இத்தனை வருஷங்களா இல்லையா? சோ நீங்க சொல்லுங்க, இஃப் யூ ஆர் டு பி இன் தட் பொசிஷன், அந்த பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க என்ன என்ன சொல்லுவீங்க? நீங்களும் அவங்கள மாதிரி தான் மைண்ட் மாத்திருவீங்களா இல்ல ஃபிளெக்சிபிளான ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்களா?
1: இல்ல மேம், நான் வந்து எப்பவுமே ரிமோட் பர்சன் தான்.
0: ஓகே, சோ இன் கேஸ் நீங்க வந்து அந்த பொசிஷனுக்கு போகும்போது இப்ப உங்க இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, வேற எவர் யூ ஆர் வர்க் பண்ணுங்க, வேலை நடந்தா போதும் அப்படின்ட்டு இல்லையா?
1: ஆமா, ப்ராபபிலி பிகாஸ் ஐம் பயஸ்ட். என்ன, நான் வந்து ஐ மீன் நான் டேட்டா சயின்ஸ்ல இருக்கேன், சோ ஐ டோன்ட் ஹேவ் டு லைக் வீட்ல ஆபீஸ்ல வந்துதான் வேலை பாக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்ல. இப்போ எல்லாமே வந்து எங்களோட நெட்ஒர்க், எங்களோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், எங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் ரிமோட்லயே அவைலபிளா
0: இருக்கு. கரெக்ட்.
1: அதனால நாங்க நேர்லயே ஐ மீன் ஆபீஸ்ல பண்றதை விட எங்களுக்கு வீட்டுல பண்றதுல பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு, அதே நேரத்துல ப்ரொடக்டிவிட்டியும் கொஞ்சம்
0: ஜாஸ்தியா
1: இருக்கு. டாஸ்க்
0: முடிக்கணும், அதுதான் அப்சல்யூட்லி. ஏன்னா முடிக்கணுமா இல்லையா அப்படிங்கறது பேப்பர்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப வேலை நடக்கலன்னா அப்புறமா பாத்துக்கலாம் இல்லையா? வந்து வேலை பண்றாங்களா, ஓபி அடிக்கிறாங்களா
1: என்னன்னு. ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க, ஆமா, பண்ற வொர்க் எல்லாம் ட்ராக் ஆயிட்டே தான் இருக்கு.
0: கரெக்ட்.
1: நாங்க வேலை பார்க்கல, நாங்க வந்து எங்க டாஸ்க் முடிக்கலன்னா அண்ட் தென் யூ சூஸ்.
0: எனிவே, வெரி நைஸ் டாக்கிங் டு யூங்க. தேங்க்ஸ் எ லாட் ஃபார் யுவர் கால் மிஸ்டர் அஹ்மத். டேக் கேர். இதுக்காக தான் வந்து நான் கேட்டேன். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஃபிளெக்சிபிளா அவங்களால பண்ண முடியுது இல்லைன்னா ஒரு ஒரு சிட்டியினுடைய ஒரு ஒரு கவர்மெண்ட் செக்டராலேயே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் செக்டராலேயே அப்படி ஒர்க் பண்ண முடியுங்கும்போது ப்ரைவேட்ல வென் யூ கேன் மேக் தட் சேஞ்ச், நம்ம மைண்ட் செட்ல அந்த சேஞ்சை கொண்டு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் இவர் சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இன்ஃபேக்ட் நம்ம துபாயில் கூட வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸும் சரி ஆளக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்களும் சரி இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் வந்து ஃபிளெக்சிபிளான ஒரு ஒர்க் மாடலை கொண்டு வரக்கூடாது, மெயினாக வந்து டிராஃபிக்குக்காக ஒரு சொல்யூஷனாக இது வந்து ஏன் நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும்

0: பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்சதுன்னா அவங்களால வை டோன்ட் யூ ஆப்ட் இந்த ஹைபிரிடான சொல்யூஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஒரு சில நாட்கள் வேலைக்கு வருது, ஒரு சில நாட்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. தேவையில்லாமல் வந்து நமக்கு ஃபியூல் செலவாகாது, ஏன்னா ரோட்டில் வந்து டிராஃபிக்கும் கம்மியாகும், பெட்டராக வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வை நாட், அதனால் யோசிச்சு பாருங்கள். முடிஞ்சதுன்னா உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பணும், நம்மளுடைய எம்ப்ளாயீஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் உங்களால் வந்து கண்டுபிடிக்கவும் முடியும். ஏன்னா எஸ்பெஷலி இவருடைய துறையிலெல்லாம் வந்து பார்த்தா குவான்டிஃபை பண்ண முடியும், பண்ணியிருக்கக்கூடிய வேலை நடந்திருக்கா இல்லையாங்கிறது ரிப்போர்ட் எல்லாம் வச்சு அவங்களால பார்க்க முடியும். ஸோ அப்படி வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னா அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கலாமே ஒழிய மாற்ற முடியும். ஆனா நம்ம மைண்டை மாத்திக்க மாட்டோம், ஓல்ட்ஸ் கூட தான் யோசிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. அதனால யோசிங்க. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களால அந்த பிளெக்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்க முடியும்னா வை நாட். அடுத்தது வந்து கோடும்பாக்கம் படத்துல இருந்து ரகசியமானது காதல், அவேஷ் அன்முகில இருந்து ஒரு பாட்டு, தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வந்து ஒரு தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல ஒரு பாட்டு, என்ன படத்துல இருந்த தர்மதுரை படத்துல இருந்து யா, இதெல்லாம் கேட்க போறோம். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.

பிரியாணி.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: திரும்பின பக்க எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
3: எங்க போவாங்க?
2: லூலு மிட்நைட் சேல்
4: ஜூன் 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
5: லூலு, where the world comes to shop.
6: இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் ஆயுர்வேத் ஆயுர்வேதால மேஜர் இன்சூரன்சஸ் எல்லாமே அக்செப்ட் பண்றாங்களே. Just go and rejuvenate yourself.
7: ஆயுர்வேத் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் மற்றும் DIP.
8: வெறும்
9: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
8: அது. உனக்கும் கூட.
10: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, where with pride.
11: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
12: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
13: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
14: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
13: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
14: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
13: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
15: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music. Traffic update. Traffic
0: update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
16: துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ராசல் கோர் ரோடில் ஒரு கிராஷனாக இருக்குது. எனக்கு இங்கே மேப்பில் வந்து ஜாபீல் செகண்ட் அப்படின்னு எனக்கு காட்டுது. அங்கே ஸ்லோ மூவிங் கன்ஜெஷன் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அங்கே இருக்கா. அண்ட் தென் 311 இட் இஸ் ஸ்டில் ஓகே. முவேலா கமர்ஷியல்லிருந்து இந்த கிசேஸ் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, கம்மியாக இருக்குது முன்னே இருந்ததை விட. அண்ட் 611 சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை, நல்ல காலியாக இருக்குது. யாராவது இப்போ இந்த பக்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் யூ கேன் ஆப்ட் 611 எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் E11 வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது பார்க்க முடியுது. இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த அல்நாதா மம்சார் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் வந்து டிராஃபிக் இருக்கிறது. அபுஹேல் மெட்ரோ வரைக்கும் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி அங்கேயுமே வந்து கன்ஜெஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த ராசல் கோர் ரோடு கிராஷ் ஒன்று மட்டும்தான் கிராஷாக எனக்கு மேப்பில் தெரியுது. அதனால ஜாலியாக டிரைவ் பண்ணுங்கள்.
15: டிராஃபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
2: எங்க போவாங்க?
1: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
4: லூலு, where the world comes to shop.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: 10-க்கு 10 ஆஃபர் அலர்ட்.
7: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் June 28th 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 gold coins, 10 square feet எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ் னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கனா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் RERA அப்ரூவ்ட் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே டாப் ஷெல் தானே.
8: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
9: 25 billion dirhams நிச்சய பரிசு.
8: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 million dirhams.
9: கூடவே வீக்லி டிரா.
8: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
10: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
11: Mersel Morning brought you

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயற்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் விஜய் பதக்கம் அறிவித்துள்ளார். கடலூர் எஸ்பி விவேகானந்த சுக்லா, ராமநாதபுரம் எஸ்பி சந்தீஷ் உட்பட 15 பேருக்கு காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் லட்சுமணன், உதவி ஆணையர் மனோஜ்குமார், காவல் ஆய்வாளர் மு கண்ணனுக்கும் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் ரால் பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 உயர்ந்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று ஒரே நாளில் இருவர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 60 அதிகமானவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
3: தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அனைத்து நிதியும் கொடுக்கப்பட்டு விட்டது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வோம் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலம் ராம்கர் மாவட்டத்தில் பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த பயணி சிகிச்சைகளுக்காக ராம்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மாத்தறை தலல்ல வீதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. மாத்தறை தலல்ல வீதியின் வஜிர வம்ச மாவத்தை பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் சுமார் 40 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலியில் இருந்து அம்பாறை நோக்கி சென்ற பேருந்து ஒன்றும், தங்காலையில் இருந்து மாத்தறை நோக்கி சென்ற பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின.
1: உலகச் செய்திகள்.
3: ஜப்பானின் சிஃபா மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 5.8 மேக்னிடியூடில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது டோக்கியோவுக்கு அருகில் உள்ள பகுதிகளை உலுக்கிய போதிலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. ஜப்பான் வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின் அடிப்படையில் இந்நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி மதியம் 12:46 அளவில் ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினமும் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது.
1: எரிசக்தி
3: பொருட்களின் விலை இயல்பு நிலைக்கு திரும்ப காலம் தேவை என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் உலகளாவிய எரிசக்தி மற்றும் மூலப்பொருட்களின் விலைகள் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பாது என்றும், அதற்கு சில காலம் ஆகும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான தனது எதிர்மறை பொருளாதார மதிப்பீட்டில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் சராசரி விலை 100 அமெரிக்க டாலராக இருக்கும் என IMF கணித்துள்ளது. மேலும் உலகளாவிய நிதிச்சந்தைகளில் நிதி நிலைமை மேலும் கடுமையடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பணவீக்க எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை ஏ அணிகளுக்கிடையிலான உத்தியோகப்பெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. போட்டி மழையினால் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் இந்திய ஏ அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 381 ஓட்டங்களை பெற்றிருந்தது.
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை வானிலையில் பெரிய மாற்றம் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, புஜைரா மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் முறையே 37 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
5: Star of the month. Singer SPB.

0: உலகம் ஃபுல்லா இப்ப இந்த வருஷம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை வந்து இந்த சூப்பர் எல் நீனோ, அதுதான். சோ 2026-27 தான் வந்து உலகத்தினுடைய வெப்பமான ஆண்டாக இருக்க போகுதுங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த குளோபல் வார்மிங்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் 90s கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் படிக்கிற அந்த டைம்ல இருந்தே குளோபல் வார்மிங் எல்லாம் பத்தி நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அண்ட் அதோடைய தாக்கத்தை வந்து இப்பதான் வந்து நம்ம நல்லாவே அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் பல இடங்கள்ல எதிர்பார்த்ததை விட வெப்பநிலை வந்து அதிகமாகி இருக்கு. அண்ட் இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் கணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ முன்ன பண்ணதோடைய அந்த விளைவுகளை தான் வந்து இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய யூனோ இயற்கைக்கு எதிரான, இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதனால நான் ஒருத்தர் பண்றதுல இந்த ஒரு குட்டி யூனோ சேஞ்சில் என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு நம்ம யோசிக்காம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு கேடு விளைவிக்காம, தீங்கு விளைவிக்காம என்னெல்லாம் பண்ண முடியுமோ, சஸ்டைனபிளாக நம்ம பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு பார்ப்போம். சரியா? குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃப்ரைடே மார்னிங் 10:13 ஆகுது. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஹவு இஸ் யுவர் ஃப்ரைடே கோயிங்? டிராஃபிக் எல்லாம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஐ எம் ஷோர் கொஞ்சம் நிம்மதியா வந்து நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல அச்சம் என்பது மடமேடா, அதுக்கப்புறம் அமரகாவியம், ரெண்டு படங்கள்ல இருந்து உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இந்த ஒரு ரிப்போர்ட் இல்லையா, ஒரு ஃபியூ டேஸ் பேக் வெளியாச்சு. அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, இங்கே நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லை, இந்த டெலிவரி ரைடர்ஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரியான டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸோடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு மட்டுமே 1000+ இருந்திருக்கு. ஸோ மோர் தென் 1000+ மேலே டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ஹவ் ஹேப்பன்ட் 2025 துபாயில் மட்டும், இன்வால்விங் டெலிவரி மோட்டர் சைக்கிள்ஸ். இது வந்து ஒரு அலாமிங்கான நம்பராக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முந்தின வருஷம் 2024 வந்து வெறும் 854 ஆக்சிடென்ட்ஸா இருந்தது, போன வருஷம் 1000+ மேற்பட்டதாக அதிகரிச்சிருக்கு. ஆனா பார்த்தோம்னா, யூனோ லாஸ்ட் இயர் தான் ஸ்ட்ரிக்டரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் 24 நடந்த நம்பர்ஸ் பார்த்துட்டு இது ரொம்ப தப்பு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்படியும் வந்து அது கம்மி ஆகல, ஜாஸ்தி தான் ஆகியிருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்டர் ரெகுலேஷன்ஸ், லேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், யூனோ ரோட் சேஃப்டி பத்தின அவேர்னஸ் சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இஃப் யூ ரிமெம்பர், இந்த டெலிவரி ரைடர்ஸ் எல்லாம் இந்த ஃபாஸ்ட் லேன் வந்து பயன்படுத்தக்கூடாது, நான் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேனும் பயன்படுத்தக்கூடாது, டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் லேன்ஸுங்கிற அந்த ஒரு ரூலும் கொண்டு வந்தாங்க இல்லையா. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட், துபாய் போலீஸ் சொல்லியிருக்கிறது இதுதான், இவ்வளோ பேருக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகியிருக்கு. இன்ஃபேக்ட் டெலிவரி ரைடர்ஸுக்கு கிட்டத்தட்ட 80,000+ மேற்பட்ட டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்கான டிக்கெட்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து அகெயின் 24 கம்பேர் பண்ணும்பொழுதும் ஜாஸ்தி ஆகியிருக்கு. ஸோ ரோட் சேஃப்டிங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அண்ட் டெலிவரி செக்டரும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்கான ஒரு செக்டராக இருக்கு. அவங்களை டிபெண்ட் பண்ணி இங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டெலிவரி ரைடர்ஸ் இல்லாம நம்மளால செயல்படவே முடியாது. சரி, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, ஒரு பக்கம் இந்த மோட்டர் சைக்கிள் கிராஷஸ்க்கு ஓவர் ஸ்பீடிங் வந்து மெயின் ரீசனாக இருக்கு அப்படின்னாலும் கூட, அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்ததுல இந்த ஆக்சிடென்ட் கேசஸ்ல அவங்களுக்கு தெரிய வந்தது இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம அதாவது டெலிவரி ரைடர்ஸோட சேர்ந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, கார் டிரைவ் பண்ணக்கூடிய நம்ம நம்மளும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். பிகாஸ் சடனாக வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் இன்னொன்று, இந்த டெலிவரி ரைடர்ஸ் வந்து பெரும் அளவு நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, பிளைண்ட் ஸ்பாட்ஸ்லாம் அவங்களை மிஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து சரியாக மிரர் பார்க்க மாட்டோம், பிளைண்ட் ஸ்பாட் பார்க்க மாட்டோம், சேஃப் டிஸ்டன்ஸ் பண்ணாம விட்டுடுவோம். அண்ட் ரிஸ்கியா வந்து டப்பு டப்புன்னு வந்து லேன் அங்கே மாத்துறது, ஸ்வர்வ் பண்றது, போத் ரைடர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் நம்ம பண்ற காரணத்தினாலதான் இவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் செவரல் கோர்ட் கேசஸையும் அவங்க வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, ரோடு கிளியரா இருக்கா இல்லையாங்கிறத பார்க்காம, பக்கத்துல ரைடர்ஸ் இருக்காங்களா பைக் வருதாங்கிறத பார்க்காம கார்ஸ் எல்லாம் வந்து லேன் சேஞ்ச் பண்ணதுனாலதான் நிறைய சமயங்கள்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ண வேண்டியது, டெலிவரி ரைடர் சைட்ல இருந்து அவங்க பண்ண வேண்டியது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக டிரைவ் பண்ணோம்னா இந்த நம்பர்ஸை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ டெலிவரி ரைடர்ஸ் அவங்க பண்ண வேண்டியது என்னென்ன, இந்த அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய லேன்ஸை பயன்படுத்தாமல் இருக்கிறது, அண்ட் டக்கு டக்குனு லேன் மாறாமல் இருக்கிறது, சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க சைடில் பண்ணணும். ஓவர் ஸ்பீட் பண்ணாமல் இருக்கிறது. அண்ட் நம்ம கார் டிரைவ் பண்ணுறவங்க அகேன் டிஸ்ட்ராக்டட் டிரைவர் டிரைவிங் பண்ணக்கூடாது, ஃபோன் பார்த்துட்டே டிரைவ் பண்ணக்கூடாது, பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வந்து அப்பப்போ செக் பண்ணணும், அண்ட் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் சேஃபாக இருக்கணும் ரோட்ஸில், நம்மளும் சேஃபாக இருக்கணும், அதனால சேஃபாக டிரைவ் பண்ணுவோம். சரியா?
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் Back to Home Express Services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
1: எங்க போவாங்க?
0: லூலு மிட் நைட் சேல்
2: ஜூன் 26 ஃப்ரைடே நைட் 11:30 இருந்து மார்னிங் 3 o'clock வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட் நைட் சேல் அட் செலக்டட் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் UAE.
3: லூலு, where the world comes to shop.
4: ALD Properties in Nangamandi.

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179.
2: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி யுஏஇ லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி யுஏஇ லாட்டரி.ae. brought to you by the game llc. licensed by the gcgra. for 18 and above only. terms and conditions apply.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
5: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. 4:00 to 8:00 கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 0547673111. Brought to you by Anna.

நீங்கள் வந்து ஏர்லி பேர்டா இல்லை நைட் அவுலா? ஏன் கேட்குறேன்னா, இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாருமே நைட் அவுலா மாறணும். காரணம், இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து அடிக்கடி வராதுங்க. அதுவும் வீக்கெண்ட் ஒட்டி வந்ததுனால ஒரு சில ராத்திரி வந்து நம்ம ஸ்லீப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் பரவாயில்ல, நாளை காலையில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக படுத்து தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கலாம். ஏன் அப்படி என்ன நடக்க போகுது இன்றைக்கி ராத்திரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தீங்களே வீக்கெண்ட் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு, உருப்படியான ஒரு பிளான் இப்போ தான் என் கண்ணில் சிக்கிச்சு. சரி, உங்ககிட்டயும் வந்து சொல்லலாமே, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால லெட் மீ ரிமைண்ட் யூ, நடக்கிறதுக்கு அரிதான ஒரு விஷயம் இன்னைக்கு ராத்திரி நடக்க போகுது, அதுதான் லுலு மிட்நைட் சேல். சோ லுலுவோட இந்த மிட்நைட் சேல் வந்து இட்ஸ் வெரி வெரி பாப்புலர். நானுமே வந்து போயிருக்கேன் கடந்த சில வருஷங்களா, வந்து அப்பப்போ அவங்க பண்ணுவாங்க. சோ அதுல அந்த முக்கியமான நாள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான். இன்னைக்கு நைட் 11:30 இருந்து ஆரம்பிச்சு ஏர்லி மார்னிங், நாளைக்கு ஏர்லி மார்னிங் 3 மணி வரைக்கும் செலக்டட் லுலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ்ல, இங்க நம்ம யூஏல பாத்தீங்கன்னா, அப் டு 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் நிறைய, நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்க, இது வாங்கணும் அது வாங்கணும், வீக்கெண்ட் போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாவே ஷாப் பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க, பிகாஸ் அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக இருக்க போகுது. ஸோ எந்தெந்த அவுட்லெட்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு, லூலுனுடைய அவுட்லெட்ஸ்ல இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கும்பலா போயிருங்க. பிகாஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர்ஸ் லைக் லக்கி ட்ராலிஸ், ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நீங்க வந்து இந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல இன்னைக்கு மட்டும் தான். ஓகே, இட்ஸ் ஹேப்பனிங் ஓன்லி டு நைட் June 26 வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு ராத்திரி 11:30 இருந்து ஏர்லி மார்னிங் 3 மணி வரைக்கும் ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸுக்கு சேல் கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்டடா கொடுக்குறாங்கன்னா யூ கேன் இமேஜின் எவ்வளவு மேசிவ் ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்க போகுதுன்ட்டு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க லூலுவினுடைய மிட் நைட் சேல், செலக்டட் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் யூஏல நடக்க இருக்கு. சரியா? ஸோ போங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வாங்குனீங்க அப்படிங்கறத அப்புறமா எங்கிட்டையும் நீங்க சொல்லுவீங்களா? எனிவே, அடுத்ததாக உங்களுக்கு விருமாண்டியிலிருந்து உன்ன விட பாட்டு பிளே பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல கட்டா குஸ்தி படத்துல இருந்து சம்பவக்காரி. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா இருக்கு இல்ல? அதுவும் வந்து இப்போ சோஷியல் மீடியால ஓபன் பண்ற பக்கம் எல்லாம் பார்த்தா விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுடைய அந்த சிக்னேச்சர் டான்ஸ் ஸ்டெப், அது இதெல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இன்னொன்னு, நம்ம விஷ்ணு விஷால் வந்துட்டு ஒரு போஸ்ட் வேற ஒன்று போட்டிருந்தாரு நேத்துக்கே நினைக்கிறேன், நேதிகா முந்தா நேத்திகா யா, அந்த போஸ்ட் வந்து ரொம்ப ஒரு அவேக்கனிங் போஸ்டா இருந்தது. பிகாஸ் அவர் அதுல சொல்லியிருந்தது என்னன்னா, நிறைய பேர் இந்த ப்ரொமோஷன்ஸ்ல எல்லாம் என்ன பார்த்துட்டு சொன்னீங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஏன் ரெஸ்ட் எடுக்கலையா தூங்கலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து டெவலப் ஆகியிருக்கு, அதன் காரணமாக தான் வந்து நான் அப்படி இருக்கேன். பட் ஐ எம் ஆன் மை ரோட் டு ரெக்கவரி, ஸோ நத்திங் டு வரிங்கிற மாதிரியும் அவர் கொடுத்துருக்காரு. இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து இப்போ தடுக்கி விழுந்தால் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதில் வந்து ரொம்ப காமனாக ஒருத்தங்க சொன்னது என்னன்னா, இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து பெருசாக நமக்கு வரதுக்கான ஒரு மேஜர் ரீசனாக பார்க்கறது, நம்ம நிறைய விஷயங்களை வந்து சப்ரஸ் பண்ணி மனசுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால அது நம்ம உடம்புக்குள்ளே நிறைய மாற்றங்களை உருவாக்கி அது வந்து இந்த மாதிரி ஆட்டோமியூன் கண்டிஷனாக வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கிளினிக்கலி ப்ரூவனாக என்னன்னு தெரியல, பட் அகேன் அவங்க சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. எப்போவுமே வந்து எதையுமே ரொம்ப நம்ம யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சஃபகேட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம பாட்டுக்கு வந்து யோசிக்கிறோம், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், பரவாயில்ல போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். பட் அது நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து கிரியேட் பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஹார்மோனல் ரியாக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பேட்டரி டவுன் ஆகி ஸ்டார்டிங் ட்ரபிள் நம்ம உடம்புக்கு வரும்பொழுது தான் தெரியும், இதுக்கு காரணம் நம்ம இத்தனை வருஷமாக அடக்கி வச்சிருந்த அந்த ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்ட்டு. அதனால நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். சரியா? பாட்டு கேட்கலாமா?

0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: நடக்கிற NRA மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். மற்றும் பலர் நடிப்பில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது. ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
1: ஒரு காலத்து
2: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல. இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க. தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கை. இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
3: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
0: சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்,
4: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.

0: ஜெட்டோர் UAE. ஜெட்டோரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ல பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வேட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் 9.6 AD EMI ல உங்க பிராண்ட் நியூ SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: E11 இருக்கு இல்லையா நம்ம இத்தியாத் ரோடு, அங்கே வந்து ரெண்டு கிராஷஸ். எங்கே எக்ஸாக்ட்லின்னு கேட்டிங்கன்னா அல்கியாதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் துபாய் போலீஸ் மியூசியம் இருக்குல்ல, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா அந்த மம்சாட் சென்டருக்கு வெளியில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அண்ட் தென் இந்த ஸ்டுடியோ எம் ஹோட்டல் அரேபியன் பிளாசா இருக்கு இல்லையா அல்கியாதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில், அதுக்கு வெளியில் ஐ திங்க் அந்த சர்வீஸ் ரோடுன்னு நினைக்கிறேன், அங்கேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிராஷஸ் தான் இப்போதைக்கு மேஜராக இருக்கு. மற்றபடி E11 3-1-1 வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கு, பட் கன்ஜஷன் எல்லாம் எதுவும் கிடையாது.
0: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding.
1: ஓகே, 10:48 ஆக போகுது. மெரிசல் மார்னிங்லேருந்து நானும் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கீங்க, ஆர் அந்த ப்ராசஸில் இருக்கீங்க, அதுக்கு கரெக்டான டீம் வந்து உங்களுக்கு அமையணும். எதுக்கான டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஆஃபீஸினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பண்ணுறதுக்காக, இன்டீரியர்ஸ் பண்ணுறதுக்காக, இதுக்கு வந்து கரெக்டான டீம் வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன் சொல்லி எல்லாமே பண்ணி தந்துருவாங்க. பிளஸ் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது, ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன் சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இதுதாங்க எங்கள் ஆஃபீஸ், இதுதான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளான சொன்னீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஆக டெலிவர் பண்ணிடுவாங்க. நாட் ஜஸ்ட் தட், விசா அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு பண்ணி தராங்க சரியா. ஸோ A to Z உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் பண்ணி கொடுப்பாங்க ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ். அண்ட் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரும் சொல்றேன், இமெயில் ஐடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் இஸ் 04271 2638. ஓகே, 04271 2638. இல்லைனா உங்களுக்கு என்ன என்கொயரி இருக்கோ அதை வந்து arul@falcontechnicalservice.com, ஓகே, ARUL, arul@falcontechnicalservice.com இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பியும் கேட்டு தெரிஞ்சுப்பீங்களாம். ஓகே, அவ்வளவுதான், நானும் கிளம்புறேன். மது தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. 89.4 ஆப் எப்போவுமே உங்கள் ஃபோனில் இருக்கட்டும் சரியா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ட்ரைவ் பண்ணக்கூடிய நேரத்தை தவிர்த்து எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இதனுடைய எந்த மூலையிலிருந்து வேணாலும் 89.4 கேட்கலாம். அண்ட் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் எங்களோட கனெக்டடாக இருங்க. ஓகே, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப்னு எல்லா இடங்களிலும் இருக்கும். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் வீக்கெண்ட் அமேசிங்காக என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா வெயில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வெயிலில் வந்து சிக்காமல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு 2-3 பிளான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ விச் எவர் சூட்டபிள் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ பண்ணுங்க, இல்லைனா ஜாலியாக சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்த வாரத்திலேருந்து ஓட்டம் திரும்பியும் ஆரம்பிக்கணும் இல்லையா, அதனால யூ ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். மண்டே மார்னிங் 7 திருப்பியும் மெரிசல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். ஓகே, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. டாடா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
4: எங்க போவாங்க?
3: லூலு மிட்நைட் சேல்
5: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
6: Lulu, where the world comes to shop.
7: Big ticket oda adiradi aatam aarambichachu.
8: 25 billion dirhams nichaya parisu.
9: 5 vetriyalargalukku thala 1 million dirhams.
8: Koodave weekly draw.
9: Udane bigticket.ae la unga tickets vaangunga.
10: This is an 18+ game. Play responsibly. TNC supply.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
2: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்.
1: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
2: சிவப்பு துண்டை சிறுமைப்படுத்தினால் இரட்டை போர் யானை சும்மா இருக்காது என்று அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பே சண்முகம் களமாடியதும் போராடியதும் ஒரு புத்தகத்தில் அடக்க முடியாதது என்று அவர் தெரிவித்துள்ளார். முரசொலியில் மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் பே சண்முகம் குறித்து எழுதப்பட்டிருப்பதை கண்டித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் பே சண்முகம் குறித்து முரசொலியில் எழுதப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அநாகரிகத்தின் உச்சம், தனது வாழ்வையும் வசதியையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் பே சண்முகம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருவள்ளூரில் ஆலையில் அமோனியா வாயு கசிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. அமோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிலரில் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜார்க்கண்டைச் சேர்ந்த பெண் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 13 உயர்ந்தது.
0: இந்திய செய்திகள்.
2: எபோலா பரவல் கண்காணிப்புக்கு புதிய போர்ட்டல் அமைத்து இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா பரவி வருவதால் பொது சுகாதார கண்காணிப்பை பலப்படுத்த மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகமும் டெல்லி சர்வதேச விமான நிலையமும் இணைந்து பயணிகள் சுகாதார சுய அறிவிப்பு போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுகாதார சேவைகள் இயக்குநரகம் மற்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஏர் சுவிதா 2.0 என்ற இந்த போர்ட்டல் மூலம் இந்தியாவுக்கு வரும் சர்வதேச பயணிகள் குடியேற்ற அனுமதிக்கு முன்பு கடந்த 21 பயணம், தொடர்பு, வரலாறு மற்றும் அறிகுறிகள் உள்ளிட்ட விவரங்களை ஆன்லைனில் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இலங்கை செய்திகள்.
2: சூரிய சக்தி கட்டமைப்புகளை 3 நிறுத்தி வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சார கட்டமைப்பின் நிலைத்தன்மையை பேணுவதற்காக நாளை முதல் 29 வரை கூரைகளின் மீது பொருத்தப்பட்டுள்ள 300 அலகுகளுக்கு மேற்பட்ட சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை கொண்ட நுகர்வோர் அவற்றை செயலிழக்கச் செய்ய வேண்டும் என்று வலுசக்தி பிரதி அமைச்சர் முகமது இல்லியாஸ் முகமது அர்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 235 உயர்ந்தது. நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,300 உயர்வடைந்துள்ளது. கராகஸ் மற்றும் அதை அண்மித்த லா குவைரா பகுதிகளில் பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெனிசுவேலாவில் நேற்று முன்தினம் மாலை 7.2-7.5 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது.
0: விளையாட்டுச் செய்திகள்.
2: நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 ஆட்டம் இன்று தொடர உள்ளது. இந்த போட்டியில் 1 இன்னிங்ஸில் முதலில் நியூசிலாந்து அணி துடுப்பெடுத்தாடி வருவதுடன் நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 4 இழப்பிற்கு 361 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் அதிரடியாக துடுப்பெடுத்தாடிய டெவோன் கோன்வே 157 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். அணித்தலைவர் டாம் லெதம் 151 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். ஹென்ரி நிக்கோல்ஸ் 36 ஓட்டங்களுடனும் ரிச்சின் ரவீந்திரா 7 ஓட்டங்களுடனும் வெளியேறினர். வில் ஓ ரூக் ஓட்டமின்றி களத்தில் உள்ளார். போட்டியின் 2 ஆட்டம் இன்று தொடரவுள்ளது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் அஜுமானில் 39 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் அல்புஜீராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கெய்மாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஐயோ மொராக்கோக்கும் நெதர்லாண்ட்ஸுக்கும் மேட்ச், ஐயோ செமையா இருக்கும் போது போங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே ஃபிஃபா வேர்ல்டு கப்போட சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டி நம்ம அப்படியே வந்து போக போறோம். அதுக்கு முன்னாடி நான் பார்த்த ரவுண்ட் ஆஃப் 32 மொராக்கோ அண்ட் நெதர்லாண்ட்ஸ், ஓ மை காட், எனக்கு ரெண்டு டீமே பிடிக்கும். பட் நான் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் மொராக்கோ, ஏன்னா மொராக்கோவில் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அதனால ஆப்வியஸாக நான் மொராக்கோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி, ஃபிஃபா வேர்ல்டு கப்பை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தியா ட்ரெயிலை பற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் அப்படியே பார்த்துட்டு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, எத்தியா ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டல் காருக்கு ஒரு டெஸ்க் இருக்கும், அதே மாதிரி பஸ் ஷட்டில் இருக்கும், அதுக்கு 10 கிராம்ஸ் மட்டுமே நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்குறாங்க, ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கணும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 கிராம் ஷட்டில் பஸ் சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், முகமது பின் ஜாயத் சிட்டி ஸ்டேஷன், சாரி அந்த ஸ்டேஷனில் ஆரம்பித்து பஸ் வந்து எங்கெல்லாம் போகும் அப்படின்னா, அட்னாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் போகும், அதுக்கப்புறமா ரீ மால் போகும், அட்னெக் சென்டர் போகும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி புக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதே ட்ரெயிலோட ஆப் ஒரு வெப்சைட்ல நீங்கள் புக் பண்ணிக்கலாம், அங்கே நேரில் போயிட்டு கேஷ் கொடுத்து வாங்க முடியாது, அதனால் நீங்கள் யூ ஹேவ் டு புக் இன் அட்வான்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க, பட் அந்த ஆப்ஷன் இருக்கான்றதை நீங்கள் அத்தாரிட்டிஸ்ட்டை கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு எனிவேஸ் ஆல்வேஸ் அட்வான்ஸ் புக்கிங் இஸ் பெட்டர்ல, ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்கும், ஸ்டேஷன் போய்ட்டு நீங்கள் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும், பட் புக்கிங் இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ ஃபுஜரா ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து டாக்ஸி ரேங்க்ஸ், இ ஹெயிலிங், பிக்கப் பாயிண்ட்ஸ், பஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ரையில் பொறுத்த வரைக்கும் இப்போவே டெஸ்ட் ரன்லாம் போயிட்டுருக்கு, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி செவ்வாய்க்கிழமை இது ஒரு கம்ப்ளீட் ஆப்ரேஷனுக்கு வருது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ட்ராவலிங் இன் ரயில், உங்களுக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, நேற்று வந்து கோல்டு லைட்டாக பவுன்ஸ் பேக் ஆச்சு, அதை பார்த்தோன்னே எல்லோரும் என்ன நினச்சாங்க, கோல்டு வந்து திருப்பி அப் ட்ரெண்டுக்கு போக போகுது, ஏன்னா ராக் பாட்டத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. பட் நோ, ஏன் தெரியுமா, நேற்று வந்து அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் டேட்டா விட்டாங்க, அந்த அமெரிக்காவில் விடப்பட்ட இன்ஃப்ளேஷன் டேட்டாவை வச்சு கோல்டு ரேட் வந்து ஆக்சுவலாக கீழே தான் போயிருக்கணும், பட் ரொம்ப ஓவர் சோல்ட் ஆனதுனால கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகி லைட்டாக மேலே போயிட்டு இப்போ திருப்பி காலைல கீழே வந்துருச்சு. இதுதான் கோல்டு வந்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு ரேட் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன், எஸ்டர்டே ஈவினிங் வந்து 486 கிட்ட போச்சு, அப்படியே இன்னைக்கு பாருங்க 3 கிராம்ஸ் குறைஞ்சிச்சு காலையில.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: 24 karat thangatha pottori ini 483.25 dirhams, 22 karat 447.50, again less than 450 vandachu, 21 karat 429.25, 18 karat 367.75.
1: indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
1: எங்க போவாங்க?
0: லூலு மிட்நைட் சேல்,
2: June 26th Friday, night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
3: லூலு, where the world comes to shop.
4: ALD Properties in 4th year.

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பாஸ்போர்ட் விலையெல்லாம் ஏத்திட்டாங்க. கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் பேசுறதுக்காக. வணக்கங்க.
1: வணக்கம் மது.
0: கிருஷ்ணி இருக்காங்க நம்ம கூட. 89.4 தமிழ் FM-ல இது மசாலா கேஃபே. ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன், கூட கிருஷ்ணி இருக்காங்க. பாத்தீங்களா, பாஸ்போர்ட் விலையெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு பர்சன்ட் ஏறி இருக்கு?
1: 75% ஏத்திருக்காங்க.
0: நல்ல வேலை, எனக்கு 2 மாசம் முன்னாடி ரெனியூவல். என்ன விவரம் அப்படின்னா, 36 பக்கத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். சொல்லுங்க,
1: 36 பக்கத்துல இருந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா 2500 திரம்ஸ்
0: ரூபாய்
1: என்ன ரேட் அப்படிங்கறத விரைவில் அறிவிப்பாங்க
0: தூதரகத்துக்கு. இப்ப அவசரமா வேணுங்கிறவங்க இந்த ஆபீஸ் ட்ரிப் எல்லாம் போறவங்க பாஸ்போர்ட் வேணுவாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? 3500 ரூபாயில இருந்து 5000 ரூபாயும் 36 பக்கத்துக்கு.
1: 60 பக்கம்னா 4000 ல இருந்து 6000 ரூபாய்.
0: சோ அந்த அளவுக்கு விலை ஏறி இருக்கு. இது பயங்கர ஸ்பைக் தான், அது யாருமே எதிர்பார்க்கல.
1: ஆமா, 2012 கூட்டிருக்காங்களா, அதுக்கப்புறமா இதுதான் கூட்டிருக்காங்க.
0: இந்த பாஸ்போர்ட் சொல்லும் போது எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. என்னன்னா, 16 நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன். 17 ஜாயின் பண்ணணும் நான். அப்போ வந்து அங்கே பாஸ்போர்ட் கம்பல்சரின்ட்டாங்க. எதுக்குன்னா சொல்ல, வந்தா பாஸ்போர்ட் எடுத்துட்டு வா, 3 மாசம் டைம் அப்படின்ட்டாங்க. போய் அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அங்கே அந்த அம்மா டீச்சர் அம்மாவோட பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. சீனியர் ஆஃபீஸர் அவங்க, 10th level எடுத்துருக்க, 12th level எடுத்துருக்க, என்ன ரீசன் அந்த 1% எங்கே போச்சு? நான் சொல்ல, மேடம் இதெல்லாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கேட்பாங்க, எனக்கு சொல்லியே தரல அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 36 பேஜ் 60 பேஜ் இதே மாதிரி இருக்குன்னு பசங்க சொன்னானுங்க. அதுக்கு வந்து நான் சொன்னேன், சி என் ரேஞ்சுக்கெல்லாம் 36 பேஜ் பத்தாது, நான் எடுத்தா 60 பேஜ் தான் எடுப்பேன்னு சொல்லி அதிக காசு செலவு பண்ணி 60 பேஜ் எடுத்துட்டு 10 வருஷம் வேலிடிட்டி பாஸ்போர்ட்ல மொதல் 6 வருஷத்துக்கு பாஸ்போர்ட்டை யூஸே பண்ணல.
1: நிறைய பேர் கிடைக்கும், எனக்கு அப்படிதான். 10 வருஷம்
0: மட்டும்தான்
1: இத வந்து நீங்க குடியுரிமைக்கான சான்றா பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது.
0: வேற என்னத்தை பயன்படுத்தணும்?
1: இல்ல, ஏதோ யூஸ் பண்ணுங்க.
0: பயன்படுத்த முடியும் இல்ல, நோல் கார்டு எடுத்துட்டு போயிட்டு சார் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, பட் சொல்லிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்துன்னா பாப்போம், ஏதாவது அப்டேட் குடுக்கறாங்களான்னு பாப்போம். இப்ப என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சீன் போட முடியாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப பட்டியல் இருந்து ஒரு பாட்டு எடுத்து, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் தி ஸ்டுடியோ. அண்ட் நான் வரேன், நான் வந்து ஒரு 15-20 நிமிஷம் கேச்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுக்குறேன். 89.4 தமிழ் FM மசாலா கேஃபே, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1890

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
2: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
3: எங்க போவாங்க?
2: லூலு மிட்நைட் சேல்
4: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
5: லூலு, where the world comes to shop.
6: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
7: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
5: Okay, okay. So engala traffic irukken paakala ini velikalam abingiradanal perusa inge solikira alavukku டிராஃபிக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எஸ் இட் இஸ் ஃப்ரீ 11E3 11 பெருசாக இல்லை, இண்டஸ்ட்ரி ஏரியா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு. நான் பல பேருக்கு இன்னைக்கு வந்து விடுமுறை. ஸோ துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி பக்கத்தில் மட்டும் பயங்கர ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது, அதுக்கான காரணம் அங்கே ஒரு கிராஷ் போட்டாக இருக்கிற பாத் ஸ்ட்ரீட்ல. ஸோ நீங்கள் E11லேருந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் கேர். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு, ஐ மீன் லைக் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. குட்டு கோ
4: தான். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
7: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
8: எங்க போவாங்க?
7: லூலு மிட்நைட் சேல்
9: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
10: லூலு, where the world comes to shop.
11: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
12: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
13: JM brand AC da,
12: JM brand AC da.
14: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
15: சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்,
16: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
17: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
0: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
18: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams

0: லூலுவோட மிட் நைட் சேல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை நீங்க ஊருக்கு புதுசு கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா பயங்கரமா இருக்குங்க. ஜூன் 26 ஃப்ரைடே, விச் இஸ் டுடே, இன்னைக்கு நைட்டு 11:30 மணில இருந்து நாளை கால 3 மணி வரைக்கும் இந்த மிட் நைட் சேல் 7 எமிரேட்லயும் இருக்கக்கூடிய லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ்ல செலக்டட் ஸ்டோர்ஸ்ல நடக்கவிருக்கு. ஸோ இந்த சேல்ல உங்களுக்கு வந்து லக்கி ட்ராலிஸ், ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த லூலு மிட் நைட் சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிள் ஸ்டோர்ஸ் எந்த ஸ்டோராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், என்ன அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃபர் டிஸ்கவுண்ட்டுன்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. நான் இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச். ஃப்ரைடே நைட் உங்கள் ஃபேமிலியோட போயிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு நைட் வந்து தூங்கிட்டு காலைல அப்படியே சாட்டி ஸ்லோவாக எழுந்திரிச்சு உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லூலுவோட மிட் நைட் சேர. சரியா, ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். இது மசாலா கேஃபேயோ 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் இப்போ நீங்கள் பிடிச்ச பாட்டு வேணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-889-40. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே முதுன் இருக்கே MADHU, அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குங்கிறத சொல்லலாம். ஆல்சோ அமீரகத்துக்கு வெளியே கூப்பிட்டீங்கன்னா +971-435-9552 இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு இமீடியட்டாக ப்ளே செய்யப்படும். ஸோ இன்றைக்கி மூவி கேம் வேறு இருக்குது, 12 மணிக்கு மேலே. இன்றைக்கி மூவி கேமை தாண்டி என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் போக போக சொல்கிறேன். வணக்கமே இறங்கி பேசுகிறீங்க. ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். உங்கள் பேர்? புரியல.
1: என்ன
0: காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, நான் போட்டு
1: வரேன்.
0: தேங்க்யூ ஆல்பர்ட், தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே. பாய். அவ்வளோ சண்முகிலே இந்த பாட்டை போட்டுட்டு நான் வந்து உங்களை 12 மணிக்கு மேலே சந்திப்பலாம். சரியா, 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரெடி. நம்ம மியூசிக் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரெக்கமெண்டேஷன் நான் வந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அதாவது உங்கள் உடலை நீங்கள் வந்து பார்த்து கொள்ளவில்லை என்றால் அது நம்மை பார்த்து கொள்ளாது, அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதனால் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்றைக்கி எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃப்ரீ மெடிடேஷன் நீங்கள் பண்ணலாம். இது வந்து உங்கள் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். 27 June சாட்டர்டே, விச் இஸ் டுமாரோ, ஈவினிங் 6 மணிக்கு சிந்தி செரிமோனியல் ஹாலோட மெசனைன் ஃப்ளோரில் பர்துபாயில் இந்த ஈவெண்ட் நடக்கவிருக்கு. ஓகேவா? இதில் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும், பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும், உங்கள் IQ இம்ப்ரூவ் ஆகும், மைண்டு ஷார்ப்பாகும், மெமரி ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா, சகாஜ யோகா மெடிடேஷன் நடத்தக்கூடிய இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம் 056-605-5737. சகாஜ யோகா UAE.yoga அந்த வெப்சைட்டை கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். SAHAJAYJAYE சகாஜ YOGA யோகா UAE.yoga இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். சரியா, ஓகே, ரன். 12 மணிக்கு மேலே சந்திப்போம். இது 89.4 தமிழ் FM. ஸ்டே டியூன்.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு மனசு தொட்டு மிட்டு
2: நிக்கண்ணா 91 போடு.
3: எது
2: 90s not out.
3: Not out.
4: 90s not out.
5: ஏண்டி பம்பாய்
6: போங்கண்ணா,
5: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி,
6: சத்த சும்மா இருக்கேலா.

0: குறையறது. அதான் தொடரடா
1: சொல்லுங்கண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டி தான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறேன், காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவன் வயிற்றுல கொடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா, உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீதான்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முனைப்பில் மதிமுக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி வைகோ தலைமையில் தற்போது நடைபெற்று வரும் உயர்நிலை குழு கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி கருதி பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து உறுப்பினர்களின் கருத்துக்கள் கேட்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவுக்கு திமுக சிறுபான்மையினர் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சிறுபான்மையினர் தொண்டு நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் மசோதாவை கைவிட வேண்டும் என்று பி வில்சன் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசு தாக்கல் செய்த FCRI மசோதா கொடூரமான மசோதா என்று அவர் கூறியுள்ளார். அந்நிய நன்கொடை முறைப்படுத்தல் சட்டத்தை எதிர்த்து ஜூலை 3 போராட்டம் நடைபெறும் என்று பி வில்சன் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: கொல்கத்தா தரதலா பகுதியில் பிரீஸ் பிரிட்ஜ் ரயில் நிலையம் அருகே சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்வடைந்தது. மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் தரதலா பகுதியில் பிரீஸ் பிரிட்ஜ் ரயில் நிலையம் அருகே கட்டப்பட்டு வந்த 3 சேமிப்பு கிடங்கு நேற்று முன்தினம் இடிந்து தரைமட்டமானது. இந்த இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்வடைந்துள்ளது. நேற்று 5 உயிருடன் மீட்கப்பட்டதால் மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30 உயர்வடைந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: 2026 ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகளில் குறைபாடுகள் இருந்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் திணைக்கள அமைச்சர் ஹினிதுப சுனில் செனவி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் MLA ஹிஸ்புல்லா பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். கடந்த காலத்தை விடவும் இம்முறை முடிந்தளவில் சிரமங்களை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததாக அமைச்சர் கூறினார். அதேநேரம் ஹஜ் யாத்திரையின் போது பல்வேறு நாடுகளில் இருந்தும் 1.7 மில்லியனுக்கும் அதிகமான யாத்திரிகர்கள் இம்முறை யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர். அஜ்மானில் அரசு பணியாளர்களுக்கு கோடைக்கால நெகிழ்வான பணி நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தினசரி வேலை நேரம் 7 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை June 29 முதல் August 28 வரை அமலில் இருக்கும். புதிய அட்டவணையின்படி திங்கள் முதல் வியாழன் வரை காலை 7:30 முதல் பிற்பகல் 2:30 வரை பணி நேரமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் காலை 7:30 முதல் நண்பகல் 12 வரை மட்டுமே அலுவலகங்கள் செயற்படும். அஜ்மானில் அரசு துறைகள் தேவைக்கேற்ப நெகிழ்வான பணி நேர முறைமையை செயற்படுத்தலாம் என அஜ்மான் அரசு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆனால் அரசு நிர்ணயித்துள்ள மொத்த வேலை நேரத்தை விட குறைவாக எந்த ஊழியரும் பணியாற்றக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஓமன் கடற்பரப்பில் மர்ம பொருள் மோதி எவர்கிரீன் சரக்கு கப்பல் சேதமடைந்ததாக கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வானைச் சேர்ந்த எவர்கிரீன் மெரைன் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஓமன் கடற்பரப்பில் அடையாளம் தெரியாத ஒரு பொருள் மோதி சேதமடைந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த கப்பல் தற்போது ஹோர்மூஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து விட்டதாகவும் அறிவித்துள்ளது. கப்பல் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஹோர்மூஸ் ஜலசதி பகுதியில் சிக்கியுள்ள 11,000 மாலுமிகளை மீட்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருந்தது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number 1 auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பல பகுதிகளிலும் இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜிராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜுமானில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: இந்த கோல்டு ரேட் வந்து ஏன் இறங்கிருக்கு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இறங்கும், இந்த மாதிரி டீடைல்லாம் பல எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரேட்ங்கறத நான் சொல்றேன், நான் எக்ஸ்பர்ட் கிடையாது.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்டு ரேட் brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referend earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: ஓகே, 483 திரஹாம்ஸ் அண்ட் 25 ஃபில்ஸ், 24 கேரட் தங்கம், 22 கேரட் தங்கம், 447.50, 21 கேரட் தங்கம், 429.25, 18 கேரட் தங்கம், 367.75 திரஹாம்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referend earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: ஓகே, இப்போ வந்து பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லீவுங்கிறது அடுத்து நமக்கு நேஷனல் டேக்கு ஒரு பெரிய லீவ் கிடைக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, இந்த 4-day ஒர்க் வீக் இந்த சம்மர் இதை பிரைவேட் செக்டர் ஃபாலோ பண்ணுவாங்களா? இனிஷியேட்டிவ் வந்து ஜூன் 29லேருந்து செப்டம்பர் 10 வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு வந்து ரெண்டு ஒர்க்கிங் மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஃபிளெக்சிபிள் சம்மர் வந்து பிரைவேட் செக்டருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக என்ன சொல்லுவாங்க, அது வந்து கம்பெனிஸ் எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ எமோச்சாரியிலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே. பட் சில பல கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயி வெல்பீயிங்காகவும் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் ஆர்கனைசேஷன் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் 4-day ஒர்க் வீக்கை பொறுத்த வரைக்கும் This is not completely essential as of now. அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் தந்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ப்ரைவேட் செக்டர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் வென் இட் கம்ஸ் டு இந்த சம்மர் சினாரியோ இல்லையா? அதனால உங்கள் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் கேளுங்க, சார் அங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுங்க அப்படின்னு சும்மா கேட்டு
1: பாருங்க. UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.
3: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
1: எங்க போவாங்க?
0: லூலு மிட்நைட் சேல்
2: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
3: லூலு, where the world comes to shop.
4: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams.

0: simplysouth.tv energized by 89.4 Tamil FM திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
1: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறை இல்லையே உன் வாழ்க்கை மாறிடணும்.
0: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
2: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோ.
0: உங்களுக்காக எல்லாமே DTCP and RERA approved plots. Prop Shell NRA Tamil Nadu Land Meetup miss பண்ணாதீங்க. For details call 056 415 4242. Plots நாலே Prop Shell தானே.

0: தொடங்குவோமா? ஓகே, மூவி கேம் இன்று நடைபெற போகிறது. 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் வந்து பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட் டிராஃபிக் எங்கே இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. முதல் படத்துக்கான க்ளூ அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துறேன். இந்த படத்தில் ஹீரோ இருப்பார், ரெண்டு ஹீரோ இருப்பார், டபுள் ஆக்ஷன். ஒரு ஹீரோக்கு இன்னொரு ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஆசை, இன்னொரு ஹீரோக்கு இன்னொரு ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஆசை. அவ்வளோதான் பெரிய க்ளூ இதுவே. இதை வச்சு என்ன படங்கிறத கண்டுபிடிங்க. இந்த படத்தில் வில்லன்லாம் பெருசாக கிடையாது. ஹீரோவுக்கு ஹீரோவே தான் வில்லன், ஹீரோவுக்கு ஹீரோவே தான் வில்லன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அப்ரோச்சில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அமோக வரவேற்பு பெற்றிருக்க வேண்டிய படம், ஆனால் பெறல.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Persan 2 pagathla safari park pagathla allavi road la vandu konja slow movement irukku. Inda round about nikki poi irukinga appo madabadi நாதலமார் ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி கிட்ட ஒரு கிராஷ் போட்டு இருக்கிறதால ரெவர் ஸ்ட்ரீட்டெல்லாம் பயங்கர ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி துபாய் டு ஷார்ஜா, ஷார்ஜா டு துபாய்லாம் பெருசாக டிராஃபிக் இல்லை. ஷார்ஜா டு துபாய் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது E3 லெவலில். மற்றபடி டிராஃபிக் இல்லை.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding.
0: ஆஃபீஸில் ஒருத்த போகன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். டே போகன் இல்லடா இது. ஆக்சுவலாக ரெண்டு ஹீரோ இருப்பார், ஹீரோ டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். சரியா, இந்த படம் 2015 வந்துச்சு, இதான் க்ளூ. இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோக்கு இன்னொரு ஹீரோ மாதிரி ஆகணும் ஆசை, இன்னொரு ஹீரோக்கு முதல் ஹீரோ மாதிரி ஆகணும் ஆசை. ஹீரோ டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்க. பாண்டியிலேருந்து ஒரு பாட்டு வருது. ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டே டியூன்ட்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசி.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
4: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ALD Properties இன் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. இதுக்கு மேல
1: ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது
2: உனக்கும் கூட. உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா வேவத் ட்ரை.
3: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 மணி ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
4: எங்க போவாங்க?
3: லூலு மிட்நைட் சேல்
1: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். Lulu Midnight Sale at selected Lulu hypermarkets across UAE.
5: Lulu, where the world comes to shop. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: You are listening to 89.4.

0: மொத்தம் விதவிதமா விதவிதமா அனுப்புறீங்களே நீங்க. அம்சம் எந்த படமும் கிடையாது. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ப்ரோ எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: ஓகே, சோ ரெண்டு அதான் சொல்லியிருந்தல ஹீரோ டபுள் ஆக்சன்.
1: ஆமா ப்ரோ, அது விஜய் மூவி. அது
0: இல்ல, விஜய் படம் இல்ல.
1: ஐயோ,
0: கம் ஆன், விஜய் மூவி இல்ல. சரி, நான் க்ளூ கொடுக்கவா?
1: சூர்யா மூவியா? சூர்யா மூவி
0: இல்ல இல்ல இல்ல, அதுவும் இல்ல.
1: சாரி ப்ரோ,
0: சாரி இல்ல. வாணா கொஞ்ச நேரத்துல ஆன்சர் சொல்லு.
1: நான் யோசிச்சிட்டு இருந்தேன், எது நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ, புலி நினைச்சிட்டு இருந்தேன்.
0: அதுவும் இல்ல, அதுவும் இல்ல. உங்க பேரு?
1: அயோத்தி
0: மண்டபத்துல அன்னதானம் போடுவாங்க, பிரியாணி போடுவாங்க. நிலைமை அழகிய தமிழ் மகன் வாசிலாமணி பத்து என்ற தூள மூணும் கிடையாது. அப்புறம் நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், அந்த படமும் கிடையாது. சுகித்ராஜ் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அந்த படமும் கிடையாது. என்ன படம் தெரியுமா? மறுபடியும் ஒரே ஒரு தடவை க்ளூ சொல்றேன். இந்த படத்துல ஹீரோ டபுள் ஆக்ஷன், ஒரு ஹீரோக்கு இன்னொரு ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஆசை, இன்னொரு ஹீரோக்கு இன்னொரு ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஆசை. ஹீரோயின் இருப்பாங்க, அந்த ஹீரோயின் வந்து ஹீரோ டேம்லாம் பண்ணி, நீ இப்படிலாம் வந்து இரு, நீ இப்படி லோக்கலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் எடுத்து டேம்லாம் பண்ணுவாங்க. என்ன படம் தெரியுமா? அது வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டோட முடிப்பாங்க. ரெண்டு ஹீரோவும் ஒரே ஆளு தான், ஒருத்தர் வந்து கனவு கண்டுகிட்டு இருப்பார், எனக்குள் ஒருவன், எனக்குள் ஒருவனுங்கிறது தான் சரியான பதில். இதை வந்து யாருமே கண்டுபிடிக்கலாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வருஷமா ஒரு படத்தை கூட நீங்க கண்டுபிடிக்காம விட்டது கிடையாது. இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் போது நான் நிம்மதியா போய் தூங்குவேன். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு என்ன படங்கிறது அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே சொல்றேன். அது வரைக்கும் இங்கே போயிடாதீங்க. ஸ்டே டியூன்.
2: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரில 1899 dirhams off.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
4: இன்கமிங்
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: brought to you by PropShell Propertyோட 28 ஜூன் ரமதா கார்னிஷ் அபுதாபியில நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: முதுகுளத்தூரில் முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் கோயில் வளாகத்தில் சுற்றுச்சுவர் அகற்ற குழி தோண்டிய போது முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அய்யனார் தர்ம முனீஸ்வரர் கோயில் வளாகத்தில் சுற்றுச்சுவர் அகற்ற குழி தோண்டிய போது முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 5000 ஆண்டுகள் பழமையானவை என நம்பப்படும் முதுமக்கள் தாழிகளும் குறியீடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றம் வருவார் என கே என் நேரு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார்.
0: இந்திய செய்திகள்.
1: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்தித்து பேசியுள்ளார். மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. கேரளத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஜார்ஜ் குரியன் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிந்ததால் மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். அவரை மாநிலங்களவைக்கு பாஜக மீண்டும் நியமிக்கவில்லை. ரயில்வே இணையமைச்சராக இருந்த ரவுனீத் சிங்கின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலமும் கடந்த 21ஆம் தேதி நிறைவடைந்தது. இருவரும் மாநிலங்களவைக்கு மீண்டும் நிறுத்தப்படவில்லை. மத்திய அமைச்சர்கள் சிலருக்கு அவர்களது சொந்த மாநிலங்களில் கட்சி பதவி வழங்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா டெல்லி பாஜக தலைவராக கடந்த மாதம் நியமிக்கப்பட்டார். இதனால் மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகின்றது. இதன் பின்னணியில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அடுத்தடுத்து சந்தித்துள்ளனர்.
0: இலங்கை செய்திகள்.
1: லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபயசிங்கவின் கட்சி உறுப்பினர் பதவியை இடைநிறுத்த அக்கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் அவர் இதுவரை வகித்த அனைத்து பதவிகளையும் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தவும் கட்சி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார 2023ஆம் ஆண்டளவில் அவர் கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது அமைப்பாளராகவோ செயற்படவில்லை என்றும் சரித் அபேசிங்க அக்கால பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு பதவியையும் வகிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அபுதாபி ஜாயத் துறைமுக பகுதியில் அமைந்துள்ள காபட் சூக் பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. அபுதாபி காவல்துறை மற்றும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அதிகாரப்பூர்வ தளங்களில் இருந்து மட்டும் தகவல்களை பெறுமாறு அதிகாரிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர்.
0: உலகச் செய்திகள்.
1: இங்கிலாந்தில் கடும் வெப்பம் நீடிக்கும் நிலையில் 3வது நாளாக தொடர்ந்தும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் பல பகுதிகளில் கடும் வெப்ப அலை தொடர்ந்தும் தாக்கம் செலுத்தி வருவதால் லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கும் வகையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லண்டன் மற்றும் தென்கிழக்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை 9 மணி வரை அமலில் இருக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இங்கிலாந்தின் பிற பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு சசெக்ஸ் பகுதியில் இரவு நேர வெப்பநிலை தற்காலிக கணக்கீட்டின்படி 22.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது.
2: Business update. Business update.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
1: ஐக்கிய அரபு அமீரகம் ஆசிய பசுபிக் வர்த்தக கூட்டமைப்பில் இணைய தயாராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய பசுபிக் மற்றும் அமெரிக்க நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் முழுமையான மற்றும் முன்னேற்றகரமான பசுபிக் கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் இணையும் முயற்சியாக அதற்கான ஆரம்ப கட்ட ஆலோசனை பேச்சுவார்த்தைகளை ஐக்கிய அரபு அமீரகம் தொடங்க உள்ளது. இந்த நடவடிக்கை உலகின் முக்கிய பொருளாதாரங்களுடன் சந்தை அணுகலை விரிவுபடுத்தவும் ஏற்றுமதி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் வளர்ச்சியை அதிகரிக்கவும் சர்வதேச வர்த்தக கூட்டாண்மையை ஆழப்படுத்தவும் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: செய்தி சுருக்கம்
5: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: ஓகே, இதே ட்ரெயில் பத்தி ஒரு அப்டேட் பாத்துருவோமா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, முதல் பேசஞ்சர் யாரு இனாகரத் சர்வீஸில் அப்படிங்கிறதுக்காக நாமினேட் பண்ண சொல்லி எத்தியா ட்ரெயில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பேசஞ்சர் ஹூ ரெப்ரசன்ஸ் அஸ் ஆல், அதாவது சீட் 1 இன் கேரேஜ் 1, இனாகரல் ட்ரிப் ஆஃப் ஃபுஜேரா டு அபுதாபி யாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்துகிட்டு இருக்கு. பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம்லாம் இது. ஸோ மறுபடியும் ஒரு ரிமைண்டர் கொடுத்துறேன், டியூஸ்டேலேருந்து எத்தியா ட்ரெயில் தொடங்கவிருக்கு. இதே ட்ரெயினில் பல்வேறு எமிரேட்டில் பல்வேறு ஸ்டேஷன்ஸ் இருந்தாலும் முதல்ல ஃபுஜேரா டு அபுதாபி, அபுதாபி டு ஃபுஜேரா இந்த ட்ரெயின் வந்து செயல்படும். இதில் ஷட்டில் பஸ் வழங்குறாங்க. அண்ட் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு கார்ட் இருக்கும், அதில் ஃபுட்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலே புளி சாதம்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ டேக் கேர்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, afternoon-க்கான gold rate என்னங்கறதை பார்த்துட்டு வரோம்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
1: brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 dirham முதல் gold purchase பண்ணலாம். Refer and earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
0: ஓகே, இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து 24 கேரட்ல ஆரம்பிப்போம். 483.25 திரஹம்ஸ், 22 கேரட் 447.50, 21 கேரட் 429.25, 18 கேரட் 367.75 திரஹம்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 திரஹம் முதல் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். Refer and earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
1: எங்க போவாங்க?
0: லூலு மிட்நைட் சேல்
2: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
3: Lulu, where the world comes to shop.
4: வெறும்
2: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் அது.
4: உனக்கும் கூட. உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, where with pride.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
6: எனிவே 4:00 ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
2: வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
0: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
8: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
9: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, டிராஃபிக் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோமா? பார்த்துட்டு வந்தோடனே அடுத்தபடி என்னன்னா டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT 0 interest and 9.66 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: Okay, Friday மதிய நேரம் prayer time, so kandipa engeyume traffic irukadhu. Yes, absolutely nowhere as far as I see. எஸ் 112 மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா பக்கத்தில் டிராஃபிக் இருக்குது, மற்றபடி எங்கேயும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. எல்லாமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்கு.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: அடுத்த படத்துக்கான க்ளூ ஓகேவா? கொடுத்தா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே. சரி ஓகே, இருந்தாலும் நான் தரேன். இந்த படத்தில் ஹீரோ இருப்பார். ஹீரோக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவரை வச்சு எல்லாரையும் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகளை வந்து ஒரு பூர்த்தி செய்வார். இதுக்கு படம் பேரே நான் சொல்லியிருந்திருக்கலாம், அந்தளவுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். பாட்டு முடிஞ்ச உடனே இது 89.4 தமிழ் FM. Stay tuned.
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
3: Ikkana 91 pode
4: enadhu 90s.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
1: எங்க போவாங்க?
2: லூலு மிட் நைட் சேல்
3: மற்றும்
4: அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவா பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour.

0: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
1: எங்க போவாங்க?
0: லூலு மிட்நைட் சேல்
2: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
3: லூலு, where the world comes to shop.
4: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
4: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
5: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
6: 10-10 ஆஃபர் அலர்ட்.
7: ட்ராப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் June 28th 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில. 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் RERA அப்ரூவ்ட் பிளாட்ஸ். ட்ராப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ட்ராப் ஷெல் தானே.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனச காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிட்டு இங்கே கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ இது மசாலா கெஃபே 89.4 தமிழ் எஃப்எம், நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். 889940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். 800-8940 ஒரு அமீரத்துக்கு வெளியே கூப்பிட்டீங்கன்னா +971-43-59-5525 கால் பண்ணலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஹலோ.
0: ஹலோ,
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இனிமேதான்
0: நீங்க
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: பாட்டு வந்து கொஞ்சம் பழைய படம் தான், ஒரு 80s வந்த மூவி தான் அது. படம் வந்து ஜப்பானில் கல்யாண ராமன். அது வந்து அப்பப்பா தித்திக்கும் உன் முத்தம் ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் வந்து ஏன் ஃபேமஸ் ஆகலன்னு தெரியல, ரொம்ப அருமையான சாங் ஆச்சு. கேட்டிருக்க மாட்டேங்க நினைக்கிறேன்.
0: Thank you for the suggestion and I will play that. Thank you, Mr. Narayanan. And கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன படத்தை யாருமே கண்டுபிடிக்கல, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த படத்தை கரெக்டா கெஸ் பண்ணிருக்கேன். மாஸ் என்கிற மாசில் ஆமணி, மாச நான் செத்துறேனா, மாச மாச அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜி பண்ணிருப்பார்ல. அவன் வெங்கட் பிரபு கரியர்ல கொஞ்சம் சுமாரான படம் தான் அந்த ஒரு படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, இந்த பாட்டை போட்டுட்டு அப்படி நான் இங்கே கிளம்புறேன். நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் விமர்சனங்கள் இதுவரை 89.4 தமிழ் சோசியல் மீடியா பக்கங்களை தெரியப்படுத்துங்க. மறுபடியும் உங்களை மண்டே வந்து சிந்திக்கிறேன். Take care, bye bye and happy weekend.
2: Masala Cafe brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: எதிஹாத் ரயிலில் முதல் பயணத்தில் முதல் இருக்கையில் அமரப்போவது யார் என்பது தொடர்பில் பொதுமக்களிடம் இருந்து பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிஹாத் ரயில் முதன்முறையாக பயணிகள் சேவையை தொடங்க தயாராகி வரும் நிலையில் அதன் வரலாற்று சிறப்புமிக்க முதல் பயணத்தில் முதல் பெட்டியின் முதல் இருக்கையில் அமரப்போகும் நபரை தேர்வு செய்யும் வாய்ப்பை அந்நிறுவனம் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது. நம் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பயணி என்ற தலைப்பில் தொடங்கப்பட்டுள்ள நாடு தழுவிய முயற்சியின் மூலம் சமூகத்திற்காக அர்ப்பணிப்புடன் தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் அல்லது தாராள மனதுடன் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்த ஒருவரை பொதுமக்கள் பரிந்துரைக்கலாம் என்று எதிஹாத் ரயில் அறிவித்துள்ளது. தேர்வு செய்யப்படும் அந்த நபர் ஃபுஜைராவில் இருந்து அபுதாபி நோக்கி இயக்கப்படும் எதிஹாத் ரயிலின் முதல் பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க முதல் பயணியாக இடம் பிடிப்பார்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா வளைகுடா நாடுகளின் கூட்டறிக்கைக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இடம்பெற்ற கருத்துக்கள் தலையீடு செய்யும் பொறுப்பற்ற மற்றும் பதற்றத்தை தூண்டும் நிலைப்பாடுகள் என ஈரான் கடுமையாக விமர்சித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவத்தின் இருப்பை அப்பகுதியில் பாதுகாப்பின்மை மற்றும் பிளவுக்கு முக்கிய காரணமாக உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் வெகு விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் அடுத்த கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: போதைப்பொருள் பிரச்சினை என்பது உள்நாட்டு பாதுகாப்புக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நார்கோ ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்நிலை கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, போதைப்பொருள் பிரச்சினை என்பது சட்டம் ஒழுங்கு அல்லது பொதுமக்களின் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல, இது உள்நாட்டு பாதுகாப்பு, சமூகத்தின் நிலைத்தன்மை, நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு, இளைஞர்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. எனவே இந்த சவாலை வெற்றி கொள்வதை தவிர நமக்கு வேறு வழியில்லை என்று அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைவதற்கேற்ப அதன் நன்மைகளை எதிர்காலத்தில் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக இலங்கையின் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாந்த் தெரிவித்தார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். இதுவரை அரசாங்கம் எரிபொருளுக்காக 57 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்கியுள்ளதாகவும் அந்த மானியம் இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1980

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமையும் ஆயிடுச்சு இல்லையா? சரி, வாரம் முடிஞ்சாச்சு. சரி, தண்ணி குடிச்சிங்களா? வெளியில இருக்கிறவங்க இல்லைன்னா வெளிப்புறத்துல வேலை செய்யறவங்க கண்டிப்பா தண்ணி குடிச்சிருப்பீங்க, தாகம் எடுத்திருக்கும். ஆனா உள்ள இருந்து வேலை செய்யறவங்க தண்ணி குடிச்சிங்களா? குடிக்க மறந்துட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக போய் நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா அந்த டீஹைட்ரேஷனுங்கிறது நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி, இப்போ நம்ம சமரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். சரியா? நகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கேங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒருத்தரில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, இந்த பூபாலம் இந்த ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பூபாலம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, ஆனாலும் கூட அதுக்கு ஒரு ஆழமான அழகான ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் பாடல்களில் இந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே அதனாலேயே வந்து அதற்குரிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பாஸ்போர்ட்டை மாற்றுறது, காலாவதியான அதை வந்து மாற்றுறதுக்கான தேவை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காணாமல் போயிடும் நிறைய பேர் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிரும், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கட்டணங்கள் எல்லாமே இப்போ வந்து அதிகரிச்சிருக்காங்க. அமீரகத்தில் என்ன விலை அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் தூதரகங்கள் வந்து அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த எபோலா வைரஸ் தொற்று இருக்கு இல்லையா, இது வந்து மற்ற நாடுகளில் கொஞ்சம் தீவிரமாக பரவி வர்றதா சொல்லப்படுது. இதனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த நாட்டுக்குள்ள வாரவங்களுக்கு, குறிப்பாக இப்போ நம்ம இங்கிருந்து வந்து நீங்கள் இந்தியா போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சுவிதா 2.0 என்ற போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யணும். நீங்கள் வந்து நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே 21 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெங்கே போயிருந்தீங்க, யார் யாருக்கூட எல்லாம் நீங்கள் வந்து பயணம் செய்திருந்தீங்க, அடுத்து அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து இணையதளத்தில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி COVID-19 சமயத்திலையும் வந்து இதே மாதிரியான ஒரு போர்ட்டல் அறிவிக்கப்பட்டு அதில் வந்து அறிவிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ மறுபடியும் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு. அதுக்காக பாரதூரமான ஒரு நிலையா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் வந்து அரசு எடுத்திருக்காங்க. சரி, தொடர்ந்து நாம் பேசலாம். தொடர்ந்து வந்து பூபாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சரியா? அடுத்து ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் இருந்து போ இன்று நீயாக, அடுத்து ஜெகமி தந்திரத்தில் இருந்து நேத்து, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாடல்கள். கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.
1: Back to back.
2: I'm out of touch. The ring to party. Ring to party.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
2: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக, அல்லது 800 ZOHO அழைக்கவும். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: திரும்பன பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
5: எங்க போவாங்க?
4: லூலு மிட் நைட் சேல்,
6: ஜூன் 26th Friday, நைட் 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட் நைட் சேல் அட் செலக்டட் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் UAE.
7: லூலு, where the world comes to shop.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
9: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
9: பாடுவாங்களே.
8: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: Damn it!
7: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899.

சரி, பூபாலம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு தகவல் வந்தது. என்ன அப்படின்னா, முதுமக்கள் தாழி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அந்த பகுதியில் ஒரு கோயில் வளாகத்தில் வந்து ஒரு மதில் சுவர் கட்டுறதுக்காக தோண்டும் பொழுது அங்கிருந்து முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதுமக்கள் தாழினா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சில வழிகளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில வழிகளில் உங்களுக்கு தெரியாமவும் இருக்கலாம். ஆதி காலத்தில் இறந்தவர்களை வந்து அடக்கம் செய்யறதுக்காக குறிப்பாக தமிழர்கள் வந்து இது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. முதுமக்கள் தாழிகள் ஒரு பெரிய தாழி, சரியா, பெரிய குடம், அதுவே பெருசாக இருந்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனை வந்து உள்ளே போட்டு வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு அளவுடைய மிகப்பெரிய தாழிகள். அந்த தாழிகளில் வந்து இறந்தவர்களின் உடல்களை வச்சு அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் வச்சு அடக்கம் செய்கிற வழக்கம் வந்து தமிழர்கள் மத்தியில் ஆதி காலத்தில் இருந்தது. சில நேரங்களில் நல்லா வயசாகி எதுவுமே செயலிழந்து போவாங்க இல்லையா பெரியவங்க, அவங்கள வந்து உயிரோட வச்சு புதைக்கிறதுக்கும் இந்த முதுமக்கள் தாழிகள் பயன்படுத்தப்பட்டதா ஒரு கருத்தும் இருக்கு. இதை வந்து ஈமத்தாழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு நடைமுறை யோசிச்சு பாருங்க, எகிப்துல வந்து மம்மி எல்லாம் அடக்கம் செய்வாங்க இல்லையா, எப்படி ஒரு அது ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டி இருக்கும். அந்த ஒரு பலகையினால் அந்த பெட்டியை செஞ்சு அதில் வந்து உடலை வந்து பதப்படுத்தி அதுக்குள்ளே வச்சு அடக்கம் செய்வாங்க. அதே மாதிரி அந்த அடக்கம் செஞ்சு அந்த பெட்டியை வைக்கிற இடத்துல வந்து அந்த மனிதர் என்னென்னலாம் பயன்படுத்தினாரோ அந்த பொருட்கள், அடுத்து அவங்க வந்து அடுத்த ஜென்மத்தில் அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இன்னும் நிறைய தங்கம் அந்த மாதிரி பெருமதியான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அடக்கம் செய்கிற ஒரு வழக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வழக்கத்தை வந்து ஆதி காலத்துல கடல் கடந்த தேசங்கள்ல வந்து பின்பற்றி இருக்காங்க அப்படிங்கும் போது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சரி, இதுதான் இந்த முதுமக்கள் தாழி. நம்ம அடுத்து பூபாலம் அதுக்கு வரலாமா? பூபாலம் அப்படிங்கிறது ரெண்டு பாடல்களில் வந்து நாம் வந்து தமிழ் பாடல்களில் வந்து இந்த சொல்ல வந்து கேட்க முடியும். பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், இது கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாட்டு. தூரல் நின்று போச்சு திரைப்படத்துக்காக இளையராஜா இசையில் வந்த பாட்டு தான். இன்னொரு பாட்டு அதுவும் இளையராஜா இசையில் வந்தது, ஆனால் வாலி எழுதின பாட்டு. மௌனராகம் படத்தில் இருந்து பூபாலமே கூடாதினும் வானமுண்டோ சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ரெண்டு இடத்துலையும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கே அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா? பூபாலம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, இது வந்து கர்நாடக இசையில் அதிகாலையில் பாடப்படுற ஒரு பிரபலமான ஒரு ராகத்தை குறிக்கிற ஒரு சொல், அதுதான் பூபாலம். அடுத்து இந்த காலையிலேயே வந்து சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு விடியல் காலையாக இருக்கும். இயற்கையாகவே வந்து பறவைகள் வந்து ஒலி எழுப்பும். எனவே இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகளை கூறுறதுக்காகத்தான் இந்த ஒரு ராகம் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி தான் அந்த ராகம் வந்து இருக்கும். என்ன ஒரு காலையிலேயே வந்து நம்ம வானிலை வெளியில் எழும்பி பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குமோ அப்படியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ராகம் தான் இந்த பூபாலம் என்ற ராகம். இப்போது கர்நாடக இசையில் வந்து ராகங்கள் இருக்கிற மாதிரியே தமிழ் பண் அப்படின்னும் இருக்குது. என்ன தெரியுமா உங்களுக்கு? தமிழர்கள் வந்து இந்த பண்ணில் இருந்து தான் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. நம்ம நாயன்மார்களாக இருக்கட்டும், மற்ற புலவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த தமிழ் பண்ணை பயன்படுத்தி பாடல்கள் பாடியிருப்பாங்க. தமிழ் பண்ணில் இதே ராகத்துக்கு ஒப்பான ஒரு ராகம் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத நான் தொடர்ந்து உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இணைந்திருங்க. அடுத்து குக்கு படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, ரொம்ப அழகான பாட்டு, கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.

வார்த்தையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம்பது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi, Lenadakra, NRA Meetup, La Kalandukita, 10 gold coins and 10 square feet extra free.

0: ஸ்டார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: நீ ட்ராக்ல கால் வச்சிட்டனா நீ தான் ஜெயிப்பன்னு தெரியும்.
2: நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்கீகாரம் தென்பாத்தியின் டைரக்ஷன்ல ஜே ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில். டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட். அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
1: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
6: எங்க போவாங்க?
5: லூலு மிட்நைட் சேல்
2: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
7: லூலு, where the world comes to shop.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

பூபாலம் என்ற கர்நாடக இசை வந்து மங்களகரமான நேரங்கள்ல, சரியா, அதாவது இந்த அதிகாலையில பாடுறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ராகமா கருதப்படுது. அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்பு, அப்புறம் சூரியன் அந்த உதிக்கிற நேரத்துல அமைதியா பக்தியா ஒரு தெய்வீக தன்மையோட மனசு அப்படியே தெளிவடையணும் அப்படின்னா இந்த ராகத்தை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 5 ஸ்வரங்களை கொண்ட ஒரு ராகமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி கர்நாடக ராகங்களுக்கு இணையாக தமிழில் வந்து பண் இருக்கு. எனவே பூபாலத்துக்கு இணையாக சொல்லப்படுற பண் என்ன அப்படின்னா புறநீர்மை பண். எல்லா பண்ணுக்கும் ஒரு தன்மை இருக்கும். இந்த பூபாலத்துக்கு இணையாக இந்த மாதிரி காலை நேரத்தில் பாடுறதுக்கு உகந்த பண் அப்படின்னா அது வந்து புறநீர்மை பண் தான் என்று சொல்லப்படுது. எப்பவுமே கர்நாடக இசையில என்னென்ன ராகங்கள் இருக்கோ அதற்கேற்ற மாதிரியாக இந்த தமிழையும் பண் இருக்கு அப்படின்னு இந்த இசை ஆய்வாளர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒப்பிடுவாங்க. அப்படி ஒப்பிடும் பொழுதுதான் இந்த பூபாலத்துக்கு இணையான தமிழ் பண் என்ன அப்படின்னா அந்த புற நீர்மை பண் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கல்யாணி ராகத்துக்கு இணையான பண் என்ன அப்படின்னா மேட்செம்பாலை என்று சொல்லப்படுது. அப்புறம் இந்தோளம் அப்படிங்கிற ஒரு கர்நாடக இசைக்கு இந்தளம் அப்படிங்கிற ஒரு பண் சொல்லப்படுது. குறிஞ்சி குறிஞ்சிதான். நாட்டைக்கு வந்து நட்டப்பாடை என்று தமிழ சொல்லப்படுது. சங்கராபரணத்துக்கு வந்து அரும்பாலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இருமத்திமத்தோடி அப்படிங்கிற ஒரு ராகம், அதுக்கு வந்து செவ்வழி பாலை அப்படிங்கிற பண் தமிழ சொல்லப்படுது. அப்புறம் ஹரிகாம்பூஜி அப்படிங்கிற ஒரு ராகம், அதுக்கு கர்நாடக ராகம், அதுக்கு செம்பாலை என்று சொல்லப்படுது. நடபைரவிக்கு வந்து படுமலை பாலை என்று சொல்லப்படுது. இந்த ராகத்தில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் தமிழில் இருக்கக்கூடிய பண்ணிலையும் இருக்கு அப்படின்னு இந்த இசை ஆய்வாளர்கள் வந்து அப்பப்போ விவாதிக்கிறது உண்டு. இப்போ பூபாலத்துக்கு நிகரான தமிழ் பண் தான் இந்த புற நீர்மை பண். பூபாலம் என்றது தமிழ் சொல் கிடையாது, இது ஒரு கர்நாடக இசை. இதைத்தான் தமிழ் பாடல்களில் வந்து பாடலாசிரியர்கள் அங்கங்கே பயன்படுத்தியிருக்காங்க. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், இதில் நேரடியாகவே பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம்னா அதிகாலை வேளையில் அந்த ராகம் இசைக்கப்படுது, அந்த நேரம் நாயகி நடந்து வாரா அந்த மாதிரி வச்சுக்கோமே. அடுத்து பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் அப்படின்னு எழுதியிருக்காரு. வானத்துக்கும் பூபாலத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, விடியற்காலையை குறிக்கிறதுக்காக தானே இந்த ராகம் இருக்கு. எனவே அந்த விடியற்காலை, விடியலை விரும்பாத ஒரு வானம் இருக்குமா அப்படின்னு வாலி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு மௌனராகம் படத்துல வரக்கூடிய இந்த பாட்டுல. சரியா, சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இடம்பொருள் ஈவல் படத்துல இருந்து குறுந்தொகை பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர் படத்துல கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்லையும் ஒரு அழகான பாட்டு வருது, கருவேலங்காட்டுக்குள்ள அந்த பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாயிண்ட் பெயின்னாலையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
3: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிகனோசிஸ் மற்றும் டிஐபி.
4: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
5: எங்க போவாங்க?
4: லூலு மிட் நைட் சேல்
6: ஜூன் 26 ஃப்ரைடே நைட் 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட் நைட் சேல் அட் செலக்டட் லூலு ஹைப்பர் மார்க்கெட் அக்ராஸ் UAE.
7: லூலு, where the world comes to shop.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. பூபாலம் தான் என்ன அப்படிங்கறது சொல்லியாச்சு, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முதுமக்கள் தாழி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை வந்து எனக்கு நீங்க வந்து சொல்லலாம். கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் அல்லது 89.4 தமிழ் FM என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கங்களில் வந்து நீங்க சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியின் நிறைவா இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த எதிஹாத் ரயில் வந்து உத்தியோகபூர்வமா அதனுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகுது இல்லையா. அமீரகத்துல முதன்முறையாக ஒரு ரயில் பயணம், அதுவும் பயணிகள் ரயில் பயணம். இங்க வந்து நம்ம மெட்ரோல பயணிச்சிருப்போம், ஆனா பயணிகள் ரயில்ல வந்து ஊர்ல மாதிரி நம்ம இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ ட்ரெயின்ல போற அந்த அனுபவம் அமீரகத்துல கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்போம். இங்க ட்ரெயினே இல்லையா அப்படின்னு வெளியில இருந்து இப்போ ஆச்சரியமா பார்க்கக்கூடியவங்க கூட இருப்பாங்க. ஆமா, அமீரகத்துல முதன்முறையாக பயணிகள் ரயில் சேவை வந்து ஆரம்பிக்கப்பட போகுது ஜூலை 30 இந்த ரயில்ல வந்து முதலாவது பெட்டியில முதல் சீட்டில் யாரு அமர போறா, அந்த ஒரு வாய்ப்பு வந்து யாருக்கு வழங்கலாம் அப்படின்னு பொதுமக்கள் வந்து பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு எதிஹாத் ரயில் வந்து கேட்டிருக்காங்க. சமூகத்தில் வந்து நிறைய பங்களிப்பை வழங்கின, நல்ல ஒரு சிறப்பான சேவையை வழங்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவரை பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் யாரு அந்த முதலாவது பெட்டியில் முதல் சீட்டில் இருந்து போக போகிறது அப்படின்னு. நான் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, போய் பார்க்க போகிறோம் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. போயிட்டு வந்து அந்த அனுபவம் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். சரி, மனசு தொட்ட மட்டும் இன்னைக்கு யாருக்கு பாட்டு அப்படின்னா, ரிதா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு மலையாளி, தமிழ் பாட்டு கேட்டிருந்தாங்க. சிந்து பைரவி படத்துல இருந்து பாடறியேன் படிப்பறியேன் பாட்டு தர முடியுமா அப்படின்னு அவங்களுக்காக அந்த பாட்டு வருது. அத்தோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu. Manasa thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book panunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாய் வணிக தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. துபாயின் பொருளாதார வளர்ச்சி, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் வணிக சாதனைகளை உலகளவில் சிறப்பாக எடுத்துரைக்கும் நோக்கில் துபாய் பிசினஸ் என்ற புதிய ஊடக தளத்தை தொடங்குவதற்கு துபாயின் இரண்டாவது துணை ஆட்சியாளரும் துபாய் மீடியா கவுன்சில் தலைவருமான ஷேக் அகமது பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஈரானுக்கு 10 மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவியை வழங்க ஜப்பான் முன்வந்துள்ளது. ஈரான், லெபனான் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய பகுதிகளுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள 15 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர மனிதாபிமான உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரானுக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி வழங்கப்படுவதாக ஜப்பானிய அரசு அறிவித்துள்ளது. ஈரானுக்கான இந்த உதவி சர்வதேச அமைப்புகள், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: எல்என்சியின் 3% பங்குகளை விற்கும் முடிவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. எல்என்சி பங்குகளை விற்பனை செய்வது தமிழக மக்களுக்கு செய்யும் மாபெரும் துரோகம் என்று அக்கட்சியின் தலைவர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கட் மாவட்டத்தில் லாரி மீது மோதி கார் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கட் மாவட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காரில் 8 பேர் பயணித்த நிலையில் அவர்களில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் காயமடைந்த நபரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் மின்சார வலுசக்தியை நிலைப்படுத்துவதற்கும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதாக அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மின்கல சக்தி சேமிப்பு முறைமையின் கீழ் மேலும் 7 களஞ்சிய கட்டமைப்புகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த 7 சக்தி சேமிப்பு களஞ்சிய கட்டமைப்புகளும் பாணந்துறை, பெலியாத்து, ஹாமந்தோட்டை, அம்பாறை, வவுனதீவு, வாழைச்சேனை மற்றும் மகியங்கனை ஆகிய பகுதிகளில் உள்ள மின்சார பரிமாற்ற உபநிலையங்களுக்கு அருகில் நிறுவப்பட உள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இந்த போட்டியில் 1வது இன்னிங்ஸில் முதலில் துடுப்படுத்தாடும் நியூசிலாந்து அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 393 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் வில் ஓ ரூக் 19 ஓட்டங்களுடனும் டாம் பிளாண்டல் 1 ஓட்டத்துடனும் களத்தில் உள்ளனர். அணி சார்பில் அதிரடியாக துடுப்பிடுத்தாடிய டெமோன் கோன்வே 157 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். டாம் லெதம் 151 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். ஹென்றி நிக்கோல்ஸ் 36 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளது. இன்று அவுதாயுத் பகுதியில் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் கோயினில் முறையே 39 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
6: Stay tuned.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஒரு காலத்து
3: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்டுல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல. இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பையா. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
4: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
5: எங்க போவாங்க?
4: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
6: Lulu, where the world comes to shop.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி.
4: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
5: எங்க போவாங்க?
4: லூலு மிட்நைட் சேல்
0: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3 o'clock வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட் across UAE.
6: லூலு, where the world comes to shop.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்,
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
8: Oh my God, யாரு வரு?
7: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
8: Damn it.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
8: அடிங்க.
9: Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
10: This hour of Rock with Raja is brought

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: से कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதோ விட பெஸ்டா என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்
4: 89.4 ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்க்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஹியர் வி கோ. UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
5: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பது மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
6: திரும்பன பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
7: எங்க போவாங்க?
6: லூலு மிட்நைட் சேல்
8: June 26th Friday night 11:30 இருந்து morning 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு Midnight Sale at selected Lulu hypermarkets across UAE.
9: Lulu, where the world comes to shop.
10: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஆனா எனக்கு கிடைச்சது
12: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
13: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
14: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
15: போயிட்டியா?
16: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையாக டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
17: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
18: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
19: You are back. Mastro and Super Hit

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: ரஜினி மணிபாலன். அமீரக செய்திகள். அபுதாபியில் இந்த ஆண்டுக்குள் ஏர் டாக்ஸி சேவை அறிமுகமாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அபுதாபியில் ஏர் டாக்ஸி சேவை இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது 2027 ஆண்டின் தொடக்கத்தில் அறிமுகமாகலாம் என்று ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நகரின் நவீன போக்குவரத்து திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏர் டாக்ஸி சேவையை தொடங்குவதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். அனைத்து அனுமதிகள் மற்றும் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் நிறைவடைந்தவுடன் சேவை தொடங்கப்படும் என்றும் கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
0: வெனிசுவேலா நிலநடுக்கத்தில் சிக்கி உயிர் பிழைத்தவர்களை தேடும் மீட்பு பணியில் சர்வதேச குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. வெனிசுவேலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் குறைந்தது 235 பேர் உயிரிழந்தனர்.

0: அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் குறைந்தது 235 பேர் உயிரிழந்தனர். முதலமைச்சர் ஜோசப் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். இந்நிலையில் ஜூலை மாதத்தின் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. துறை ரீதியான ஆலோசனைக் கூட்டங்களை முதலமைச்சர் விஜய் July 2 முதல் July 22 வரை மேற்கொள்ள உள்ளார். ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறக்கூடிய திட்டங்கள், நிதி தேவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் மற்றும் செயற்திறன் ஆகியவற்றை தொடர்பிலும் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
0: காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் இந்த திட்டத்துடன் சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்கள் மாநாட்டை பிரதமர் தலைமையில் நடத்தி கருத்தொற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் சிவில் சட்டங்கள் உள்ளன. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, சொத்துரிமை உள்ளிட்ட பல்வேறு தனி நபர் உரிமைகள் தொடர்பாக அந்தந்த நபர்களின் மதத்துக்கேற்ப சிவில் சட்டங்கள் உள்ளன. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகளை தெரிவிப்பதற்காக சுற்றாடல் அமைச்சகத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வாட்ஸ்அப் சேவை இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இதற்கமைய பொதுமக்கள் தமக்குரிய முறைப்பாடுகளை 07-0-250-95-09 என்ற தொலைபேசி இலக்கத்தில் நேரடியாக தெரிவிக்க முடியும். இந்த தகவல்கள் பரிமாற்ற செயல்முறையில் ஆதாரங்களுடன் கூடிய ஆவணங்கள், புகைப்படங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ அறிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க தீர்மானித்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் தொடர்ந்தும் சரிந்து வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியிருந்த எண்ணெய் கப்பல்கள் மீண்டும் பயணத்தை தொடங்கியுள்ளன. இதனால் உலகளாவிய எண்ணெய் விநியோக கவலைகள் குறைவடைந்துள்ளது. இதன் எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை இன்று 3% அதிகமாக குறைவடைந்தது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.74% சரிந்து $69.95 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 3.03% சரிந்து $72.98 உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4.
2: Any style of pace when nanikle adu tamil fm la neenga paattu kepinga konju konju nenich paaklinga. It's a very good choice nge. 89.4.
3: Star of the month. Singer SPB.

நேத்திக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கார். ஓகே, ஒரு சேல்ஸ் ரெப்பாக இருக்காருன்னு வச்சுங்களேன். எந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட க்ளோஸாக நான் கேட்குறேன். அவர்கிட்ட அவர் பெர்மிஷனோட தான் அதை நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் விற்கணுன்றதுக்காக எத்தனை பொய் சொல்லியிருப்பீங்க அப்படின்னா வந்து 30% பொய், 70% உண்மை அப்படிங்கிறார். அடப்பாவி

0: பேக், குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள். 4:12 ஆச்சு. இதே வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் எங்கள் ஊருக்கு பஸ் ஏறி இருப்பேன். இதே வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா கரெக்டாக எங்கள் ஸ்கூல் வந்து 4:30 முடியும். ஆனால் 3:00 அப்பா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் வீட்டுக்கு போனதுமே பேகை தூக்கி விசிறு எடுத்துட்டு அப்படியே பசங்களோட கிரிக்கெட் ஆடிட்டு நைட்டு 7:00 வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்டே லைட்டாக ஒரு திட்டை வாங்கிட்டு லைட்டாக ட்ரெஸ்ஸு கிஸ்ஸை மாற்றிட்டு ஹோம்ஒர்க்காக ஆச்சு போ அப்புறம் பார்த்துக்கலாம் சண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டே வரைக்கும் விளையாட்டு விளையாட்டுன்னு இருந்து சண்டே சாயங்காலம் உட்காந்து ஐயையோ அம்மம்மான்னு சொல்லி தளத்திலே அடிச்சுட்டு இந்த ஹோம்ஒர்க்கு பண்ணுற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு கரெக்டாக 4:00 ஆச்சுன்னா ஞாபகத்துக்குறோம். விச் இஸ் லைக் 4:13 ஆன் த கிளாக். நம்ம உள்ளுக்குள்ளே நமக்கு நம்ம உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான்ல, சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், அவர் ஒரு 10 பையன், அவன் தான் இதெல்லாம் வந்து நம்மளை பேச வைக்கிறது. உங்களுக்குலேயும் அப்படி ஒருத்தர் இருப்பான், அவன் வெள்ளிக்கிழமை என்றைக்கு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். Welcome back to the evening kanak. Now RJ Bravo and you're listening to 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கோல்டு ரேட்டு தினம் பார்த்து பார்த்து இல்லை வாங்குறமோ இல்லையோ, இன்றைக்கி குறையுதா நேற்றை விட இன்றைக்கி குறை குறைச்சலாக இருக்கா, அப்போ இன்றைக்கி விட நாளைக்கு குறைச்சலாக இருக்குமா அப்படின்னு இது வந்து எப்படின்னா ஆசை வந்து இப்போ நப்பாசையாக மாறி போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் அல்பாசையாக மாறிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு 500 இருந்ததுங்க, இன்னைக்கு அப்புறம் 492, அப்புறம் 480, ஆடா இப்போ விடுங்க இன்னும் குறையும் அப்புறம் வாங்கிக்கலாம்னு ஒருத்தர் இன்னைக்கு காலை தான் சொல்லிட்டு இருந்தார். இப்படி என்னைக்கெல்லாம் சொல்கிறானுங்களோ நம்ம சுற்றி இருக்கிறவனுங்க அடுத்த நாளே கிடுகிடுன்னு மேலே ஏறி நிற்கும். ஓகே, காலிலேருந்து நான் பார்க்கல, செக் பண்ணுவோம்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: பார்த்தீங்களா லைட்டாக ஏறி இருக்கு. 487 தூரம், 75 ஃபில்ஸ் தான், 24 கேரட் தங்கம், 22 வந்து 450 தூரம்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நேற்றை விட இன்றைக்கி ஒரு 2.25 தூரம் வந்து இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நன்றே செய், அதையும் இன்றே செய், காசு இல்லைனாலும் கடன் வாங்கி தங்கம் வாங்கி பேக்கெட்டில் வை. ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்னா பெரிய பாய் வந்து நானும் எலக்ட்ரானிக் மியூசிக் கூட கொஞ்சம் ஃபிட் ஆகிறேன்னு நினச்சி போட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. இந்த பாட்டு மொதல் கேட்கும் போது நல்லா இருந்தது, சரியா என்ன ஈடு ஈடு, ஏன்னா வந்து ரேமான் என்ன பாட்டு பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால இந்த பாட்டு கேட்கும் போது இல்லை நல்லா இருக்கு போலியே அப்படி இருந்துச்சு. ஆனால் யூஸ்வலாக வந்து எப்படின்னா நம்ம எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன், வேறு எல்லா பாட்டுமே என்ன கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அப்புறம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிரும், இந்த பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அதுக்கப்புறம் ஒப்பீனியன் அப்சைட் டவுனாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த பாட்டு உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த பாட்டு வருது. லவ் டுடேலேருந்து ரெண்டாவது பாட்டு எங்க சின்ன பாயோட பாட்டு என்ன சாச்சுட்டாலே. ஆனால் இந்த படம் பார்க்கும்போதுல இப்போ முத முதல்ல படம் இந்த படம் ஆக்சுவலி நல்லா ஃபன்னாக இருந்து சிரி சிரிச்சு பார்த்தோம். ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு ரெட்ரோஸ்பெக்டில் யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விதத்தில் சீட் பண்ணியிருப்பாங்க தானே, எமோஷனல் சீட்டிங் அதுக்கப்புறம் வாட் எவர் இட் இஸ். ஆனால் இருந்தாலும் கடைசியில் சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்தர் தப்பு என்னன்றதை சொல்லி. ஆனால் சரி ஏதோ எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா அப்படின்னு தெரில. இன்றைக்கி வந்து I woke up from the wrong side of the bed. அதனால் வந்து வாயில் ஒரே ஃபேக்ஸாக ஊற்றுது. எனவேஸ் யூஐ அப்டேட் என்னென்னு நான் இப்போவே சொன்னேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 1/2 தொடர்ந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும்ன்றதுனால நான் பாட்டு போட்டு திருப்பி வரேன். நான் ஓகேவா நம்ம ப்ராபோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Back to back.
0: எனக்கு ஒரு டவுட் என்னன்னா ஒவ்வொரு சீன் கட் பண்ணி

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 மணி ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
2: எங்க போவாங்க?
1: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
4: Lulu, where the world comes to shop.
5: வெற்றி வெற்றி
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
5: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
5: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
7: அமீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
0: ஜோஹோ, ஒரு அமைப்பு முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800-ZOHO அழைக்கவும்.
1: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 மணி ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
2: எங்க போவாங்க?
1: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
4: Lulu, where the world comes to shop.

0: பேக் நான் பிராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். அதாவது லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் கேன் ஜூஸ் யாராவது குடிக்கிறீங்க அப்படின்னா குடிக்காதீங்க. நான் ஏன்டா லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஏன்டா 12 மணிக்கு மேலே சுருகாடுக்கு போகணுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா விச் இஸ் அ வேலிடான கேள்வி தான். அது என்னன்னு தெரில. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லேட் லஞ்ச் சாப்பிட்டேன். யூஸ்வலாக வந்து இப்போலாம் வந்து முதல்ல எப்படி நம்ம வந்து காலைல சாப்பிட்றதுங்கிறது ஒரு 9:30 சாப்பிட்ருவோம். 10 மணிக்கு சாப்பிட்டாலே என்ன லேட்டாக சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த டைம் வந்து அப்படியே எக்ஸிட் ஆகி 10:30 பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எத்தனை பேர் இப்படி சாப்பிட்றீங்கன்னு தெரில. நான்லாம் அப்படி தான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுங்கிறது ஒரு 12:30 இருந்துச்சு. 12 to 1 மணி 1:30 சாப்பிட்டா அது வந்து லஞ்சு. ஆனால் அந்த 2:30 எல்லாம் ஆச்சுன்னா அந்த பசி வந்து பசி போய் ஆசிடிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் பசி போயிடும். அதுக்கப்புறம் வந்து பசிக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. அப்படி இருந்து எந்த பாயிண்டில் என்ன கொடுத்தாலும் நைட் 2 மணிக்கு கூட மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ற ஆட்கள் நம்மலாம் அப்படி இருந்து இப்படி எவல்யூட் ஆகிட்டு நம்மளாம். ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு 3:45 சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை இன்னைக்கு வெளியில் ஒரே சூடாக இருக்குது. வித்தியாசமாக எதுக்கு நம்ம வந்து டீயே குடிக்கிறோம், சில்லுன்னு எதாவது குடிப்போமே அப்படின்ட்டு சுகர் கேன் ஜூஸ் கொடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி 12 தினமுக்கு ஒரு சுகர் கேன் ஜூஸை வாங்கி பாதி உள்ளே அடித்தா வயிறு வலிக்குது. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் ஹேப்பன். சுகர் கேனில் பிரச்சனையா இல்லை என்கிட்ட பிரச்சனையான்னு எனக்கு என்னால் டிசைட் பண்ணவே முடியல ஆஃபீஸர். ஸோ அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் குளிர்பான ஐட்டங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போதைக்கு சாப்பிடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். சரி, அபுதாபியில் இருக்கிறவங்களாம் எங்கே இருக்கீங்க, இங்கே வாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது தெரியுமா அபுதாபியில்? ஆமாம். ஸோ இனிமே அதாவது இன்னும் ஆரம்பிக்கல போல. ஸோ இப்போ வந்து அபுதாபி ரெசிடென்ஸ் மட்டும்தான். ஓகே, நீங்கள் வந்து இனிமேல் பிளான் பண்ணி எல்லா ஜேர்னியுமே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது பஸ்ஸு, கேபு, ஏர் டாக்ஸியும் வந்துருச்சு இல்லை, இனிமேல் தான் அஃபிஷியலி ஃபுல்லாக வரப்போகுது. இன்னும் வந்து எல்லாத்துக்கும் சாத்தியமாகல, பட் யா, அதனால் அந்த டேம்ங்கிற அந்த ஆப் மூலமாக இனிமேல் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஒன் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் டேம். ஓகே, டேம் மாதிரியே. சரி, ஓகே, நான் வந்து கொஞ்சம் தப்பாக படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், சரி மன்னிச்சிருங்க. அந்த சிங்கிள் அதாவது டேம் மாதிரியே இன்னொரு ஆப் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு பி ஒன் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அண்ட் அதில் வந்து என்னென்ன ஜேர்னி எல்லாம் நமக்கு இருக்கோ, டாக்ஸி, நான் சொன்ன மாதிரி அங்கே ட்ராம்லாம் இருந்ததுன்னா அது, இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் அங்கே புக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்பே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெருசாக பஸ்ஸெல்லாம் நம்ம புக் பண்ண போகிறதில்ல இல்லையா? பஸ் எதுக்கு நம்ம புக் பண்ண, பஸ்ஸு போய் நின்னா வரப்போது இல்லாடி, பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா பஸ் இருக்க போகுது. சரி, அவ்வளோதான்ப்பா. சரி, அண்டு நான் போய் முதல்ல இந்த சுகர் கேன் பிரச்சனையை தீர்த்துட்டு வந்துடுறேன்.

0: coming.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by PropShell Property ஓட 28 ஜூன் ரமதா கார்னிஷ் அபுதாபியில் நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break. மற்றும் பலர் நடிப்பில் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் FM திரையரங்குகளில் வெற்றி.

0: தடை போடுகின்றது.
1: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
2: பத்துக்கு பத்து ஆஃபர் அலர்ட்.
0: ராப்ஷலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ்னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ். ராப்ஷல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ராப்ஷல் தானே.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல் தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
6: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
5: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
7: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
8: எங்க போவாங்க?
7: லூலு மிட்நைட் சேல்
9: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் அட் செலக்டட் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் UAE.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: சரி ஓகே, வெல்கம் பேக். இப்போ வந்து யாரெல்லாம் ஃபீஃபா வேர்ல்டு கப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரில, நீ யார் யாருக்கு மேட்ச் அப்படின்றத பார்ப்போமா. நான் நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நேற்றுக்கு வந்து வி வர் டாக்கிங் அபவுட் நிறைய விதவிதமான ஸ்போர்ட்ஸ் அண்ட் 6 மணிக்கு மேலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நேற்றுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம், ஆனால் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களை நான் என்கிட்ட சொல்லுங்கள், நான் விசாரித்து சொல்கிறேன். அப்படின்னா கால்ஃபு, பேஸ்பால், ஐஸ் ஹாக்கி, அப்புறம் இன்னும் 2-3லாம் நேற்று பேசணும். நேற்றுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி கண்டென்ட்ஃபுல்லாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சினிமாலேயோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ ஏதோ ஒரு துறையில் நம்ம ஒருத்தரை ரொம்ப வந்து ஏதாவது ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப ஒரு ஐக்கானாக பார்க்குறோம். அவங்க நம்மளை அவங்களால நம்ம இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் நம்ம அந்த இடத்துக்கே நம்ம போயிருப்போம். இல்லாட்டி அந்த கேம் மேலேயோ இல்லை அந்த ஆர்ட் மேலேயோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரி மேலேயோ நமக்கு வந்து ஒரு லவ் வந்திருக்கும். இது சினிமாவாக இருக்கலாம். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்ருப்பீங்க, ஆனால் சினிமா பார்த்து உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை ரொம்ப பிடிச்சிருக்கலாம். சூப்பர் ஸ்டார்னால தான் நான் தமிழ் படமே பார்க்க ஆரம்பிச்சேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி யாதில்னு ஒருத்தர் இருக்கிறார், எங்கன்னா கேரளாவில். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால் பார்ப்பார் போல. அவருக்கு இந்த அர்ஜென்டினாக்காக விளையாடுற மெஸ்ஸி, லயனல் மெஸ்ஸியை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒரு பாயிண்டில் எப்படின்னா இந்த கேமில் நீ நல்லா பாருங்களேன், சினிமாவில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு சில ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ தீவிரமாக நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வால்பேப்பர் வந்த காலத்தில் நம்ம எதாவது த்ரிஷா ஃபோட்டோ இல்லாட்டி சூர்யா ஃபோட்டோ, அசின் ஃபோட்டோன்னு எதாவது வால்பேப்பராக வச்சுருப்போம். நம்ம அதிகபட்சமான நம்மளுடைய லவ்வை அப்படி காட்டியிருப்போம். அவங்க படங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவோம். ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரேடியோவில் மிஞ்சி மிஞ்சி போனால் பாட்டு கேட்போம். இது சினிமா இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற லவ். ஓகேவா, இதுக்கு அப்சசிவாலாம் போகும், பட் ஓகே அது ஒரு ஓரம். அப்புறம் என்ன, நம்ம ஊர்லலாம் கட்டவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஒரு சில வெகு சில ஆக்டர்ஸ்க்கு மட்டுமே நடக்கும். ஆனால் இப்போ கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ இல்லை இந்த ஸ்போர்ட்டுன்னு வரும்போது இல்லை இந்த இந்த இந்த மே இந்த பைத்தியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது நமக்கு. இப்போ நான் உட்பட எனக்கு கங்குலி ரொம்ப பிடிக்கும். ஒரு பாயிண்ட்டில் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் டிராவிடும் கங்குலியும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டிலலாம் ஒட்டி வச்சுருந்தேன். நான் வந்து கிரிக்கெட் மேட்ச் போகிறப்ப அவங்க ரெண்டு பேரும் காலையும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம்லாம் கிரிக்கெட் மேட்ச்சில் விளாட போயிருக்கேன் நான். அப்புறம் முத முதல்ல நான் வந்து கார்க் பால் வாங்கும்போது அந்த கார்க் பாலுக்கு சந்தனம்லாம் வச்சு கங்குலி இருக்கார்ல அவர் கை தெரியற மாதிரி ஃபோட்டோ அது, அவர் கைக்கிட்ட அந்த பாலை வச்சு ப்ரேயர் பண்ணிடலாம். இப்படிலாம் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த கேரளாவுக்கு வருவோம். யாதுன்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதே மாதிரி மெஸ்ஸியோட பயங்கரமான ஃபேனாக, இப்போ ரீசெண்டாக மெஸ்ஸிக்கு வந்து 39th பர்த்டே வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களாம் ஸ்பெயின் தானே ஸ்பானிஷ் தானே, இவர் வந்து மெஸ்ஸிக்கு வந்து ஒரு பெரிய அவங்க ஊரில் கேரளாலேயே பெரிய ஒரு கட் அவுட் மாதிரிலாம் பண்ணி மெஸ்ஸியோட அந்த மியூரல்ஸ் எல்லாம் வந்து பண்ணி மெஸ்ஸியை வந்து ஒரு பெரிய ஒரு செவத்தில் வந்து வரைஞ்சி அதை வந்து வீடியோ எடுத்து ஹாப்பி பர்த்டே மெஸ்ஸி அப்படின்னு ஸ்பானிஷ்லே பண்ணிலாம் போட்டிருக்காரு. இதுக்கு ஆள் அங்கேருந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ரிப்ளை பண்ணியிருக்காரு, தேங்க்யூ அப்படின்னு. சம மாட்டில் இது எப்படின்னா, இது இப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோடைய ஓ இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுற ஆர் நம்ம இருக்கிற ஒரு ஃபீல்டில் டாப் மோஸ்ட்னு யாராவது இருப்பாங்க, ஓகேவா, நம்ம எப்படின்னா அவங்கள மாதிரி ஆகணும்னு நினப்போம், இல்லைனா ஒரு படி மேலே போய் அவங்களோட பெட்டராக ஆகணும் அப்படின்னு நினப்போம், அவங்கள அடுத்தபடியாக வரணும் அப்படின்னு நினப்போம். என்ன இருந்தாலும் வந்து அவங்க தான் வந்து பெஞ்ச் மார்க். ஸோ அப்படியே நம்மளோட ஒர்க்கு அவங்க கண்ணில் பட்டு அவங்க நம்மளை பாராட்டும் போது, இல்லை நம்ம அவங்கள வந்து பாராட்டுறப்போ அதை அவங்க வந்து அது கைண்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது தட் மேக்ஸ் அ மேன் ஹாப்பி. அதுக்கு 1 crore கொடுத்தாலும் அந்த காசுக்கு வந்து ஈடாகாது. பட் எனிவேஸ் மிஸ்டர் ரோமியோலேருந்து முத்து முத்து மழை பாட்டு வருது. ஆனால் மிஸ்டர் ரோமியோவில் அதை விட செம்ம பாட்டு ஒன்று இருக்கேன். சரி ஓகே, நல்லா யோசிங்க. மிஸ்டர் ரோமியோவில் என்னென்ன, ரோமியோ ஆட்டம் போட்டாலும் ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் மெல்லிசையே அது இருக்குது, அப்புறம் வந்து தண்ணீரை காதலிக்கும் நீங்களா இல்லை அது இருக்குது. இந்த 3 பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த 3 பாட்டில் எந்த பாட்டு போடலாம் நல்லா யோசிங்க பார்ப்போம். யோசிச்சிட்டே இருங்க. யோசிச்சிட்டிங்களா என்ன பாட்டுன்னு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி ஓகே, நீங்கள் இந்த 3 பாட்டில் நீங்கள் நினச்ச பாட்டு தான் போகிற போகுது. என்ன பாட்டுன்றது கேளுங்க.
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீனை கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
2: ஆயுர்வேத ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
3: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி!
4: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
4: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: ஒரு காலத்து விடுமிச்சு நின்றுச்சு தானிராஜ்.
7: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பையா. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
8: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
9: எங்க போவாங்க?
8: லூலு மிட்நைட் சேல்
10: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
11: லூலு, where the world comes to shop.
12: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
13: ஹாய், நான் காஃபி.
14: ஹலோ, நான் தான் டிராவல்.
15: வணக்கம், நான் நினைவுகள்.
14: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
14: எங்கப்பா மனசு காணோம்?
13: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
14: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
15: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, நான் வந்து சொல்லவே வேணாம், நீங்களே ஃபோன் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். 4:52 ஆகி போச்சு, ஆனால் எனக்கு வந்து இந்த ஷோக்குள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகிறதே அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடும். இந்த ஸ்கூல்லாம் எப்படி தெரியுமா, கரெக்டாக 12:30 வந்து பெல் அடிப்பாங்க, கரெக்டாக வந்து 12 மணிக்கு இப்படி வாட்ச்சை பார்ப்போம் நான், 12 மணி ஆகிருக்கும். நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் போயிருக்கும்னு நினச்சி வாட்சை பார்த்தா 12:02 தான் இருக்கும். இதே மாதிரி டைம் எங்கெல்லாம் ஸ்லோவாக ஓடுமோ, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், 4 மணி நேரம் தான் இங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து வெறும் 4 hours தான். அந்த 4 hours வந்து எனக்கு அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா, அதாவது எனக்கு உண்மையாகவே இப்போ எங்கள் அம்மாலாம் கேட்பாங்க ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் எப்படி இருக்கும். ஓகே, இப்போ எங்கள் அம்மாலாம் ஃப்ளைட்டில் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாட்டி கூப்பிட்டு போயிருக்கேன். பட்டு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லலாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டிலாம் கேட்பாங்க ஃப்ளைட்லலாம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமா அப்படின்னு. ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு எப்படின்னா பயங்கர லக்ஸுரியஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸில் பிஸ்னஸில் போனால் அப்படி தான் இருக்கும், நம்ம எக்கானமியில் போகிறதுனால அவங்களுக்கு தெரியாது. அப்படியே பஸ்ஸு மாதிரியே தான் இருக்கும், எந்த ரோட்டில் போகிறதுக்கு பதிலாக வானத்தில் பறக்குது. இது ஒன்று தான் வித்தியாசம், மேலேருந்து கீழே எட்டி பார்க்கலாம், சிட்டி தெரியும், சின்ன சின்னதாக எல்லாம் தெரியும், இவ்வளோ தான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் கூட ஒத்துக்கவே மாட்டாங்க. அது அப்படி தான். சரி ஓகே, நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம். நம்ம என்ன, வணக்கம், யார் பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்,
1: தேசிங் பேசுறேன் சார்.
0: யாரு? தேசிங்கா?
1: தேசிங்க, தேசிங்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன நடக்குது?
1: நாளைக்கு
0: கல்யாண நாளா? போடு, எத்தனை வருஷம் ஆகுது நாளையில இருந்து?
1: நாளைக்கு
0: 25 வருஷமான நாளைக்கு? பரவாயில்லையே.
1: வளர்மதி.
0: என்ன
1: படிக்கிறாரு?
0: சரி ஓகே ஓகே.
1: மெக்கானிக்கல்
0: போறாரா? கூட்டிங்க படிப்பு முடிச்சதும் இங்க கூட்டி வந்துறீங்களா?
1: இல்ல, படிப்பு முடிக்கிட்ட அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
0: அவரை பேசிக்கலாம்னு சொல்லிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். சரி ஓகே, இப்ப சொல்லுங்க என்ன என்ன என்ன பாட்டு வேணும்?
1: பணக்காரர் வந்து 100 வருஷம் வந்து மாப்பிள்ள வந்து பாடுங்க. பணக்காரர் ரஜினி போறேன்
0: கண்டிப்பா போறேன். ஓகே, உங்களுக்காக, வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, உங்க பையனுக்காக, எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, பணக்காரன்ல இருந்து உண்மையாவே வந்து தேசிங் வந்து பணக்காரன் தான், ஏன்னா அவர் பேசும்போது வந்து 25 வருஷங்கிறது அவ்வளோ பெருமையாக சொல்கிற அப்படி. ஓகே, ப்ரோ ஃபீல்ஸ் ரிச், ப்ரோ இஸ் ரிச். 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம். நான் ப்ரா, சரி நான் ப்ராவோ, எனக்கு ப்ரோன்னு வருது. ஓகே, நான் ப்ராவோ, என் பேரை நானே தப்பாக சொல்கிறேன். ஓகே, இது 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ்
2: த ஈவினிங் கரெக்ட், பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0547673111. ப்ராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-கேரட் அண்ட் 18-கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகம் திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜனநாயகம் திரைப்பட தயாரிப்பாளரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஜனநாயகம் திரைப்பட தயாரிப்பாளருக்கு அமைச்சருக்கு இணையான பதவி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஜனநாயகம் பட தயாரிப்பாளருக்கு அரசு பதவி வழங்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்தவரை தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக நியமிப்பதா என செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி இன்றுடன் 2 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். மக்கள் தம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே தனது மிகப்பெரிய பலம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2004 ஆம் ஆண்டு அரசியலுக்குள் நுழைந்த ராகுல்காந்தி 2004 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட்டுள்ளார். 2004, 2009, 2014 ஆகிய தேர்தல்களின் போது அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல்காந்தி 2019 வயநாடு தொகுதியில் இருந்தும் 2024 ரேபரேலி தொகுதியில் இருந்தும் மக்களவைக்கு தேர்வானார். கடந்த 2024 தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அரசியலமைப்பு பதவியை முதன்முறையாக ராகுல்காந்தி ஏற்றார்.
1: இந்திய செய்திகள்.
3: முழு நாடுமே ஒன்றாக தேசிய செய்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்தில் இருந்து நேற்று வரையிலான காலப்பகுதியில் 215,526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் 214,333 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பரவலாக காணப்படும் போதைப்பொருள் கடத்தலை முற்றாக ஒழிக்கும் 2025 அக்டோபர் 30 முதல் முழு நாடுமை ஒன்றாக தேசிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போலீஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கமைய முன்னெடுக்கப்படும் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையினூடாக நாடு முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குதல், போதைப்பொருளுக்கான தேவையை குறைத்தல் மற்றும் அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல் உள்ளிட்ட பல்துறை அணுகுமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. வெனிசுவேலாவில் இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 581 உயர்வடைந்துள்ளது. மேலும் நிலநடுக்கத்தில் சிக்கிய 2,980 பேர் காயமடைந்துள்ளனர். உயிர் பிழைத்தவர்களை தேடும் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக சர்வதேச மீட்பு குழுக்கள் வெனிசுவேலா வந்தடைந்துள்ளன. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த 80 மீட்பு பணியாளர்கள் மற்றும் மெக்சிகோவைச் சேர்ந்த நிவாரணக் குழுவினர் ஏற்கனவே களத்தில் பணியாற்றி வருகின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் நியூசிலாந்து அணி 1வது இன்னிங்ஸில் சற்று முன்னர் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 433 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் டாம் பிளண்டல் 29 ஓட்டங்களுடனும் நாதன் ஸ்மித் 7 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். அணி சார்பில் டெவன் கோன்வே 157 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். அணித்தலைவர் டாம் லெதம் 151 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் பென் ஸ்டோக்ஸ் 4 விக்கெட்டுகளையும் கஸ் ஆட்கின்சன், ஜாஃப்ரா ஆர்ச் மற்றும் ஜோ ரூட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஓதாய்தில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கீமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் கோயினில் முறையே 39 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: பெட்ரோல் விலை தான் குறையன்றாங்க. எப்பா குறையணும்ப்பா, குறையணும் அப்பா. ஒரு வேளை இப்போ எல்லாருமே இப்போ ஒவ்வொரு வாட்டி சரி இருங்க, நான் ஃபஸ்ட் இந்த பட்டன் அமுக்கிட்டு சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா விலையுமே ஏறலை, பெட்ரோல் விலை மட்டும் நல்லா ஏறிச்சு. கரெக்டாக ஒரு சில காய்கறி விலை மட்டும் ஏறிச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பெட்ரோல் விலை வந்து ஏறினது பல பேரை பாதிச்சது, விச் இஸ் லைக் இன்க்ளூடிங் மீ ஆஸ் வெல். ஏன்னா வண்டி ஓட்டுற எல்லாத்துக்குமே வந்து டபுள் தி அமௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி இப்போ வரப்போகிற மாதம் பெட்ரோல் விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60% ஏறிடுச்சு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், கிட்டத்தட்ட 4 மாதம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, கரண்ட்லி சூப்பர் 98 வந்து 3 தரம்ஸ் 95 ஃபில்ஸ், ஸ்பெஷல் 95 3 தரம்ஸ் 83 ஃபில்ஸ், இ ப்ளஸ் வந்து 3 தரம்ஸ் 76 ஃபில்ஸ். இந்த இ ப்ளஸ் கிட்டலாம் நம்ம போகவே மாட்டோம். நான் வந்து ரெண்டல் கார் ஓட்டும்போது மட்டும்தான் இ ப்ளஸ் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ கொஞ்சம் குறையும், ஏன்னா குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஆப்வியஸ்லி எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி பெட்ரோல் ப்ரைஸ் ஏறும்போதும் பெட்ரோல் விலை வந்து இப்போ ஒவ்வொரு 31ஆம் தேதி நைட்டு சொல்லுவாங்க கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாளையிலேருந்து பெட்ரோல் விலை மாறிடும் அப்படிங்கிறதுக்காக 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ பெட்ரோல் பங்க்கு வாசலில் காத்து கிடப்போம். ஆமாம், திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி லைனாக நிற்கும். நீங்கள் நைட்டு 8 மணி கிடையாது, 2 மணி 3 மணி வரைக்கும் நிற்கும். சரி, எங்கள் ஜேவிசியில் ரெண்டு பங்க் இருக்குது, அங்கே போனால் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் மட்டும்தான் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து விலை இறங்குறதுனால எல்லாம் 1ஆம் தேதி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்பவும் 12 மணிக்கு மேலே கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஓகே, நம்ம கிறக்கும் என்ன பண்ணுவோன்னா, கரெக்டாக நம்ம வண்டி வந்து 30ஆம் தேதிக்கு பெட்ரோல் வேறு கம்மியாகிடும், அடுத்த நாள் போட்டே ஆகணுன்ற மாதிரி வேறு ஆகிடும். ஸோ அதனால் ஐ கெஸ் இது நமக்கு ஒரு நல்ல மந்தாக இருக்கப் போகிறது. ஜூலை மாதம் என்பது சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் என்பது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு நம்ம வருவோம். நான் ஒரு 4 மணிக்கு முன்னாடி நான் ஒரு மேட்டரை வந்து பேசிகிட்டு இருந்தேன். என்னென்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கார் இங்கே, சரியா. அப்போ அவரை சார்ந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணி சும்மா ஒரு ஹவுஸ் பார்ட்டி மாதிரி நடந்துச்சு ஒரு இப்போ ரீசெண்டாக. அப்போ அவங்ககிட்ட கேட்குறப்ப, சரி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களே, இதை இந்த இந்த பொருளை நீங்கள் விற்கிறதுக்கு உண்மையாகவே எவ்வளோ பொய் சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னா, வந்து நான் ஒரு 30% பொய் சொல்லியிருப்பேன்ப்பா அப்படின்னு இறங்கிட்டேன். நான் சொல்லவா அது ரேடியோவில், நான் சொல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் யார் என்ன ஏது அப்படிலாம் மென்ஷன்லாம் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி ஒரு சில பொருளை விற்கணும் அப்படின்னா சிலதெல்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் பட்டி டிங்கிறீங்களாம் பார்த்து கொஞ்சம் ஜோடிச்செல்லாம் பேசணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ நீங்கள் ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், உங்கள் வேலைக்கு வேட்டு இல்லாத மாதிரி சொல்கிறதுனா சொல்லுங்கள். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, இன் ஜென்ரல் நீ வந்து உங்கள் ப்ராடக்ட்டை விற்கணும், மக்கள் வாங்கணுன்றதுக்காக ஏதாச்சும் வந்து பொய்யின்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் திங்க் பொய்யுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அவங்ககிட்ட அப்படி கேட்டதுனால சொன்னேன். பட் என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம், அதாவது இல்லாத எந்தெந்த விஷயத்தெல்லாம் இருக்குன்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் அதை கேட்கணும்னு நினச்சேன். முடிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அதை சொல்லுங்கள். ஆ சரியா, ஹலோ
2: ஐயா, வணக்கங்க ஐயா.
0: ஐயா வணக்கங்க, சொல்லுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கால், மொத போனி நீங்க தான், கரெக்டா பேசுறீங்க.
2: டாபிக் நீங்க கேக்குறப்பவே எனக்கு பழைய இஸ்ரேல ஞாபகம் வந்துச்சுங்களா, இதே நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதே.
0: நீங்க பண்ணதை சொல்லுங்க ஐயா, அடுத்தவங்களும் சொல்லாதீங்க. இப்ப
2: ஐயா நான் பண்ணதாங்க
0: சொல்லுங்க.
2: ரெண்டு விஷயம், ஒண்ணு என்னை நானே என் கம்பெனிக்கு வித்தது ஒரு பெரிய உருட்டா.
0: ஓ மை காட்,
2: என்ன
0: சொல்றீங்க? சரி ஓகே, அது சரி. இப்ப நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? சரக்கு
2: மற்றும் சேவை மையம் இருக்கீங்க.
0: புரிஞ்சிருச்சுங்க, புரிஞ்சிருச்சு. அந்த ரெண்டு கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனி. சொல்லுங்க சொல்லுங்க, வேலை சொல்லுங்க.
2: பால்ல தண்ணி கலந்துட்டாங்க, எதமா அங்க வாங்கினீங்கன்னா உங்க குடல் புண்ணா போயிரும் சொல்லி. அதாவது நான் இங்க சேர்றதுக்கு முன்னாடி அவங்களோட கஷ்டமர் தான். ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறம் குடல் புண்ணா போயிருந்தா பேர பிள்ளைங்களா வேணாம் சொல்லி.
0: எப்படி பார்த்தாலும் நீங்க அந்த அந்த சரக்கு மற்றும் அந்த அந்த வியாபாரத்துல எப்படி பார்த்தாலும் அதிகமா உள்ள போச்சுன்னா புண்ணு வரதான் செய்யும், லிவர் பிரச்சனை வரதான் செய்யும். சரி, ஆனா இப்போ ஆனஸ்டா நீங்க சொல்லுங்க, விலை எங்க கம்மி, நீங்களா அவங்களா? நீங்க சொல்லுங்க
2: ஐயா. எங்களோடது தரமான ஒரிஜினலான சாமானுங்க ஐயா. எமர்ஜென்சி அலர்ட் வந்துருச்சுங்களா
0: ஐயா? இது என்னங்க எமர்ஜென்சி அலர்ட் வருது? ஐயோ டேய்,
2: இருக்கட்டும்
0: சரியா. என்ன இது அலர்ட்லாம் வருது டேய்? ஏன்பா தம்பிகளா, எதா எல்லாம் முடிஞ்சிருச்சு? திரும்ப என்னடா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க டேய்? முடியலடா டேய், எங்களுக்கு சத்துலடா அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு.
1: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஆடுதி.
1: ஊறி போனதோ நம்மள மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
2: விரட்டி விரட்டி வெளுக்க.

0: சொன்னா
1: நோ டென்ஷன் பேபே.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
4: எங்க போவாங்க?
3: லூலு மிட்நைட் சேல்
5: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
6: லூலு, where the world comes to shop.
7: 10-10 offer alert.
8: Drop shellோட NRI meetup க்கு நீங்க ரெடியா? Coming June 28th, 9 AM to 9 PM, Ramada Cornish Hotel, Abu Dhabi ல 10 gold coins, 10 square feet extra free. சென்னைக்கு free flight ticket on spotல plot book பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP and RERA approved plots. Drop shell NRI Tamil Nadu land meetup மிஸ் பண்ணிடாதீங்க. For details call 056-415-4242. Plots நாளே drop shell தானே.
9: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
10: டேய், என்ன சொல்ற?
9: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
11: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
12: ஆஹா, வெற்றி வெற்றி.
11: 25 மில்லியன் திரஹம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
12: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரஹம்ஸ் பரிசு
11: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
12: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
11: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
13: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
3: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
4: எங்க போவாங்க?
3: லூலு மிட்நைட் சேல்
5: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
6: லூலு, where the world comes to shop.
14: செழித்தையும் தமிழே.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஐயா ஒண்ணு பையன் கேக்குது, அஞ்சரையா போச்சு, பரவாயில்லையே, நல்லா வெயில் அடிக்குது. எனக்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துட்டு வெளியில் வெயில் அடிக்கிறது பார்க்கும்போது நல்லா இருக்கும். இந்த மீடியா சிட்டி கிட்டலாம் போனீங்க வச்சுக்கிங்களேன், மரீனா கிட்டலாம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, மரீனால ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. எப்பயாவது சனிக்கிழமை அவர் ஆஃபீஸ்க்கு நான் போவேன், ஒரு 4:30 5:30 ஆகும்போது அங்கே போனேன்னா அப்படியே இந்த சன்செட் ஆகும். மரீனாவில் வந்து இந்த 5 ரூபாய் இருக்குல்ல அந்த ராட்டன் வீல் பெருசாக இருக்குமே, அதையும் பீச்சையும் ஒட்டின மாதிரி எனக்கு அது பார்க்கும்போது அடடா என்னடா இது இப்படி இருக்கேடா பெசாம நம்ம ஆஃபீஸில் இப்படி ஒரு அனிமேஷன் செஞ்சு கூட வச்சுக்கலாம் போல, இதை பார்க்க போக நல்லா இருக்கேன். இப்போ என் முன்னாடி அப்படி ஒரு சீனரி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பேன் ஒரு 6 மணிக்கு மேலே. சரி ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, சப்போஸ் சேல்ஸ்லையோ மார்க்கெட்டிங்லையோ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்டை மக்கள் வாங்கணும் ஆர் உங்கள் கிளைண்ட்டு வாங்கணுன்றதுக்காக என்னெல்லாம் போய் சொல்கிறீங்க, உண்மையாக சொல்லுங்கள், ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் என்கிட்ட. இப்போ ஒருத்தர் சொன்னார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவர் வந்து வீக்கெண்ட் ஆனால் மட்டும் நீங்கள் ஒரு வாட்டர் குடிப்பீங்களே அந்த கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினார். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் த ப்ராப்ளம் இஸ், இது வந்து எல்லாருமே ஆனஸ்ட்டாக சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்து சில பேருக்கு ஐயோ யாராவது நம்ம ஆஃபீஸ்லேருந்து கேட்டுட்டா, அதுவும் கரெக்டாக நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு வேண்டியே எவனா ஒருத்தர் எங்கிருந்தால் கேட்டுருப்பான். அதாவது நம்ம நல்லது சொல்லும் போதில் யாரும் கேட்க மாட்டாங்க, ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க.

0: பொய் சொல்ல முடியாத ப்ரொஃபஷன் அப்படின்னா லாயரா இருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்களா? டாக்டரா இருக்கீங்க, டாக்டர் எல்லாம் பொய் சொல்லுவாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்களை காப்பாத்திருக்கலாம்.
1: பிளீஸ்
0: சார் சொல்லுங்க, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது உங்க உங்க உங்க கிளைண்ட் யாராவது வராங்க, நீங்க ஏதாவது சொல்லி அவங்களை வந்து அப்பா ஐயோ என்னது வாய்க்குள்ள பல்லே இல்லை, ஆனா இருந்தாலும் அவங்க மனசு கோணக்கூடாதுன்றது ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? சொல்லுங்க. அதே
1: நான் ஆக்சுவலி வந்து ஒரு பொய் சொல்லியிருக்கேன், பட் ஃபார் தேர் பெட்டர்மெண்ட்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபெக்ஷன் இருக்கும், இல்ல டாக்டர் நான் மாத்திரை போட்டுக்கிறேன்.
0: ஐயோ கட் ஆகுது உங்க வாய்ஸ், லிஃப்ட்ல ஏறிட்டீங்களா சார்?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, கேக்குதா?
0: கேக்குது கேக்குது. இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மாத்திரை போட்டு.
1: இன்ஃபெக்ஷன் இருக்கும்,
0: இன்ஃபெக்ஷன்
1: இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணா மேபி மூஞ்சி நீங்கிற அளவுக்கு கூட பிரச்சனை ஆகும். சோ அந்த டைம்ல வந்து நாங்க அவங்க வந்து இல்ல ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நான் வரேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் தேர் பெட்டர்மெண்ட், இல்ல இல்ல மூஞ்சி வீங்கிரும், அது வீங்கிரும் இது வீங்கிரும் சொல்லிட்டு அழிச்சு விட்டு அவங்கள தட்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட்.
0: அதாவது சொன்னா சீக்கிரம் வலி இல்லாம தப்பிச்சுப்பாங்களே அப்படிங்கறதுக்காக. இல்லையா,
1: கொஞ்சம் எங்களுக்கு சிவியாரிட்டி தெரியும், அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது.
0: எனக்கே ஒரு ஒரு வேலை இருக்கு. சரி, இன்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் இன் மை டூத், மை டீத் அண்ட் ஸ்டஃப். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு காஸ்மெட்டிக் வர்க் இருக்கு. நீங்க வந்து எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
1: நான்
0: வந்து அபுதாபில இருக்கேன். அபுதாபிங்க
1: maybe offline la vandu number vena eduthukonga, any second opinion or anything I would
0: definitely happy. definitely no I have a couple of dentist friends. Na yaarne RJS kitta kete nane vandu I'll get in touch with you in case if I need it. Seringla thank you, okay. Mr. Dr. Praveen, thank you. Okay, okay. Anyways, 90s not out la pudhiya munnargal irundru paatom rathamaran mottamaran varudhi.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
3: என்ன கண்ணா 91 போடு.
4: என்னது

0: பிஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
3: We'll be back after a short commercial break.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
6: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor. 1982 la irundhe Danya Refrigeration oda mukhyamana angam.
9: JM brand AC da.
10: JM brand AC da.
11: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
12: Kettingla big news from the UAE lottery. And the maaberum 30 million grand prize vetriyalara arivichaachu. Congratulations to Tayab from Nepal. Avaroda lucky number avarku nenachu kudu paaka mudiyada vetriya koduthirukku. Ovvoru budhan matrum sani kilamigalla ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAE lottery.ae. brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
13: திரும்பன பக்கம் எல்லாம் இருட்டு, ரோட் எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 மணி ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
14: எங்க போவாங்க?
13: லூலு மிட்நைட் சேல்
15: June 26th Friday night 11:30 இருந்து morning 3:00 வரைக்கும் லூலூல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலூ மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
16: Lulu, where the world comes to shop. You are back.
17: Welcome back. Now, bravo, you're listening to 89.4 Tamil FM. Okay, ஒரு முக்கியமான அப்டேட், டிராபிக் அப்டேட்.
18: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-ஓட unbeatable summer offer-ல buy now pay next year, 0 VAT, 0 interest and 9.66 AD EMI-ல உங்க brand new SUV-க்கு upgrade ஆகுங்க.
17: ஓகே, இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் வந்து ரத்தமாரே மாதிரி பயங்கர அப்படியே ரத்த கலரியாக இருக்குது, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை அவ்வளோ டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இல்லை டிராஃபிக் இருக்குது, ஆனால் அவங்க சொன்னது உண்மை இல்லை அப்படிங்கிறேன். ஸோ அதனால் சிட்டி சென்டர் தேரால்லேருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ வண்டி என்ன ஃப்ரீயாக போகிறது அப்படின்னு சொல்லி ஷார்ஜாக்கு வண்டி விட்டுட்டு போகும்போது நேராக கொஞ்சம் நீங்கள் அப்படியே டெர்மினல் 1-ஐ தாண்டி போகிறப்போ நீங்கள் கரெக்டாக இட்டிஹாட் ரோட்டில் மாட்டுவீங்க. அப்படியே அல்லாதா ஃபஸ்ட்டு வரைக்கும் சாரா சென்டர் வரைக்கும் அப்படியே வண்டியை கொஞ்சம் கொஞ்சம் இன்ச்சு இன்ச்சாக மூவ் பண்ணிங்கன்னா, அப்படியே அல்லாதா பார்க்கை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மறுபடியும் மஜாஸ் வரைக்கும் மாட்டுவீங்க. இப்போதைக்கு இதுதான் வந்து டிராஃபிக் அப்டேட். அண்ட் மோர் ஓவர் ஷார்ஜாவில் நம்ம ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட் ரோடு அங்கேருந்து நேராக அல்தீத் ரோடு நம்ம E88 அங்கேருந்து அப்படியே இந்த ஓஎஸ்எஸ் மால் கனெக்ட் ஆகிற E11 கனெக்ட் ஆகிற அந்த ரோட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே ஒரு ரவுண்டு போட் ஒன்று வரும், அங்கே ஒரு சின்ன கிராஷ் ஆயிருக்கு, ரெண்டு வண்டி ஓடரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களா. சரி,
18: ஓகே.
16: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
17: நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொஞ்சோண்டு பாட்டு வருது, கேட்டு முடிங்க. I will be back.
19: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: Here we go.
9: வெறும்
10: எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
9: இது. உனக்கும் கூட.
14: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா வேவெத் ட்ரை.
13: திரும்பன பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 மணி ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
19: எங்க போவாங்க?
13: லூலு மிட்நைட் சேல்.
15: ஜூன் 26th ஃப்ரைடே. நைட் 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர். Lulu Midnight Sale at selected Lulu hypermarkets across UAE.
20: Lulu, where the world comes to shop.
21: Aha, aha. வெற்றி வெற்றி
15: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
21: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
15: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
21: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
15: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
22: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
23: Plumbing, electrical work, interior design இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சி என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
10: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
23: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
10: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
13: திரும்பன பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 மணி ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
19: எங்க போவாங்க?
14: லூலு மிட்நைட் சேல்.
15: ஜூன் 26th ஃப்ரைடே. நைட் 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
20: Lulu, where the world comes to shop.
24: Chillax song of the hour.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri pala offers. Matrum Z5. இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies. வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று மாலை ஏவுகணை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. முன்னதாக குடியிருப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்ட ஏவுகணை எச்சரிக்கை செய்தியை புறக்கணிக்குமாறு அமீரக உள்துறை அமைச்சகம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நிலைமை தற்போது முழுமையாக பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டின் கீழும் உள்ளது என்றும் தற்போது எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக அனுப்பப்பட்ட எச்சரிக்கை செய்தியை புறக்கணிக்குமாறும் பொதுமக்கள் தங்களின் இயல்பான அன்றாட நடவடிக்கைகளை மீண்டும் தொடரலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு சீமான் தோல்வியடைந்தார். ஆளும் கட்சியான தாவைக்காவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து தற்போது பொது வேட்பாளராக சீமானை போட்டியிட வைக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. சீமான் ஏற்கனவே 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கடலூர் தொகுதியிலும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் அவர் தோல்வியடைந்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்புக்கு மட்டும் மும்மொழி பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அடுத்தடுத்த ஆண்டுகளில் படிப்படியாக செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகளில் தற்போது 8ஆம் வகுப்பு வரை மும்மொழி திட்டம் உள்ளது. 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் இருமொழி மட்டுமே உள்ளது. 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் ஒரு மொழி திட்டத்தின் கீழ் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. பெரும்பாலும் ஆங்கில வழியில் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இனி 12ஆம் வகுப்பு வரை மும்மொழி திட்டத்தை செயற்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள 232 சந்தேக நபர்கள் பல்வேறு நாடுகளில் பதுங்கியிருப்பதாக இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அவர்களில் 37 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த 20 மாத கால பகுதியில் சிவப்பு அறிவித்தல்கள் மூலம் 23 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் சிவப்பு அறிவித்தல் இல்லாமலேயே மேலும் 35 பேர் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் முதன்முறையாக தமது வரி விவரத்தை வெளியிட்டுள்ளார். அவர் 12.9 மில்லியன் பவுண்ட்ஸ் வரி செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் தாம் செலுத்திய வரி விவரத்தை பொதுவெளியில் வெளியிட்ட முதல் பிரிட்டிஷ் மன்னர் என்ற வரலாற்று சாதனையை பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் படைத்துள்ளார். அரச குடும்பத்தின் 2024-25 ஆண்டுக்கான ஆண்டு அறிக்கை மற்றும் நிதி கணக்குகளின்படி மன்னர் சார்ல்ஸ் 12.9 மில்லியன் பவுண்ட்ஸ் வரியாக செலுத்தியுள்ளார். இந்த அளவிலான வரி செலுத்தியதன் மூலம் பிரிட்டனில் அதிக வரி செலுத்தும் முதல் 100 நபர்களில் ஒருவராக மன்னர் சார்ல்ஸ் இடம்பெற்றுள்ளார். அதே அறிக்கையில் வேல்ஸ் இளவரசர் அதே காலகட்டத்தில் 7.76 மில்லியன் பவுண்ட்ஸ் வரி செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஐக்கிய அரபு அமீரகம் ஆசிய பசுபிக் வர்த்தக கூட்டமைப்பில் இணைய தயாராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய பசுபிக் மற்றும் அமெரிக்க நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் முழுமையான மற்றும் முன்னேற்றகரமான பசுபிக் கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் இணையும் முயற்சியாக அதற்கான ஆரம்பகட்ட ஆலோசனை பேச்சுவார்த்தைகளை ஐக்கிய அரபு அமீரகம் பயிரகம் தொடங்க உள்ளது. இந்த நடவடிக்கை உலகின் முக்கிய பொருளாதாரங்களுடன் சந்தை அணுகலை விரிவுபடுத்தவும், ஏற்றுமதி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிக்கவும், சர்வதேச வர்த்தக கூட்டாண்மையை ஆழப்படுத்தவும் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: the month. Star of the month. Singer SPB.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: இன்று
1: தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 dirham முதல் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். Refer and earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
0: Well, நீங்க பாத்தீங்கன்னா 487 dirhams 75 fils இது வந்து 24 கேரட் தங்கத்துடைய விலை, and 451 dirhams 50 fils இது வந்து 22 கேரட் தங்கத்துடைய விலை. 21 கேரட் வந்து 433, 18 கேரட் வந்து 371, 25. சரி, ஓகே, இதுதான் வந்து தங்க விலை நிலவரம். இந்திய ரூபாயோட மதிப்பு எவ்வளோப்பா? 25 ரூபா 60 பைசா. 75 இருந்துச்சு, இப்போ 60 ஆயிருக்கு பைசேஸ் மட்டும். அண்ட் வேற என்ன, நேபாளி ருப்பி வேணுமா உங்களுக்கு? 40 ரூபா 99 காசு. இலங்கை ரூபாயோட மதிப்பு 91 ரூபாய் 40 காசு, 91 ருபீஸ் 40 பைசே. இதான் இலங்கை ரூபாயோட மதிப்பு. எனிவேஸ், இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து அப்டேட்டுக்குள்ள போவோம். இன்றைக்கி ஜென்ரலாக எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து மீடியாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருள் விற்கலாம், ஓகே, நீங்கள் சேல்ஸ்லேயோ மார்க்கெட்டிங்லேயோ ஓர் வேறவர் இட்ஸ், நீங்கள் உங்கள் வேலையில் உங்கள் வேலை நடக்கணுன்றதுக்காக உங்களோட கிளைண்ட்டுக்கிட்டேயோ உங்கள் கஸ்டமர்கிட்டயோ ஏதாவது போய் சொல்லியிருக்கீங்களா? அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஹார்ம்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். இதே இப்போ ஒரு டாக்டர் சொன்னார், பல்லு வலி வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் மாத்திரை போட்டுக்கோங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, மாத்திரை கொடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் வந்து இல்லை வாயெல்லாம் வீங்கிறோம்னு பயமுறுத்தி கொடுத்துருவோம், ஏன்னா அது அவங்க நல்லதுக்காக தான், சீக்கிரமே பண்ணால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். சரி, ஓகே, யார் பேசுகிறீங்களா? இல்லை,
3: ஹலோ, நைனா ஃப்ரம் துபாய்.
0: நைனா சொல்லுங்க. நைனா,
3: இப்போ
0: ஜாலியாக இருக்கு, உங்களை நைனானு கூப்பிடுறதுக்கே நல்லா தான் இருக்கு.
3: இல்லை இல்லை, நேம் கிளியர் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு?
0: ஆ, கிளியர் ஆயிடுச்சு, அன்னைக்கே சொன்னீங்களா என்கிட்ட
3: ஃபுல் நேம் சொன்னேன்னு வச்சுக்கீங்களா, டைம் வேஸ்ட் ஆகும் தான் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நைனா முகமது நைனா அக்பல் மைனா. ஓகே,
0: ஃபுல் நேம் வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டு எனக்கு உங்கள் ஃபுல் நேம் ஒருபடி சொல்லிடுங்க.
3: முகமது நைனா. ஓகே,
0: அவ்வளோதானா?
3: அவ்வளோதான்.
0: சரி, ஓகே, என்ன ஃபீல்டில் இருக்கீங்க முகமது நைனா?
3: நான் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருக்கேன்.
0: ப்ரொக்யூர்மெண்ட், ஓகே.
3: அதுல வந்து போய் சொல்றதுன்னு சொல்ல போனா என்ன, நம்ம காம்படிட்டர் இருப்பாங்கல்ல சப்ளையர்ஸ், வேற வேற காம்படிட்டர் சப்ளையர்ட்ட வந்து சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு கிடைக்குது, எனக்கு இவ்வளவு கிடைக்குது, நீ மேட்ச் பண்ண அப்படின்னு
0: சொல்லுவேன்.
3: ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 திரம்ஸ் போட்டு தராங்கன்னு
0: வைங்களேன்,
3: இன்னொரு சொல்ல எனக்கு வந்து 800 திரம்ஸ் கிடைக்குது, நீ கூட எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அடிச்சு உடச்சு நெகோசியேட் பண்றதுக்கு அந்த போய் தான் கிடைக்கும் சொல்லுவேன்.
0: ஆனா கொடுத்துருவாங்க, அவங்களுக்கும் தெரியல நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு வேளை சும்மா தான் கேக்குறீங்க, நீங்க வந்து விலையை
3: குறைக்க என்ன என்ன ரீசன் சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படிங்கும் போது, இப்ப உண்மையிலேயே அடுத்தவங்க வந்து 1000 தரம் தந்திருக்காங்கன்னா கண்டிப்பா நெகோசியேட் பண்ணி 800 கொண்டு வந்துட முடியும். ஏன்னா அவங்க ரெப்யூட்டட் கம்பெனியில் என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்க ஒரு ஏதாவது என்ன வேணாலும் ஓகே, லோ மார்ஜின்ல அந்த மாதிரி வந்துடலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க.
0: ஸோ இன்னொரு கம்பெனி வந்து அவன் எனக்கு கம்மியாக கொடுக்குறான், உனக்கு பிஸ்னஸ் வேணா நீயும் கம்மியாக கொடு அப்படி கேட்கறது.
3: அவ்வளோதான், நமக்கு வந்து அதிகமாக நெகோசியேட் பண்ணாம உள்ள எக்ஸிஸ்டிங் சப்ளையர்ஸா அந்த மாதிரி பண்ணி அந்த ஒரு சின்ன போய் தான், வேற ஒன்றும் இல்லை.
0: வேலை நடக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு போய், ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, ஓகே.
3: ஆக்சுவலா அது பொய்ன்னு
0: பொய் சொல்ல முடியாது,
3: அது பெரிய இது வராது, சிம்பிளானது போய் தான் அது.
0: ஓகே ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ தேங்க்யூ நைனா. அதாவது இது அதான் சில நேரம் இது வந்து பொய் கணக்கில் வராது, இது எப்படின்னா என் பிஸ்னஸ் எனக்கு நடக்கணும், என் டார்கெட் எனக்கு க்ளோஸ் ஆகணுன்ற கணக்கில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வெளிப்படையாரது பார்க்குறேன், இப்போ இது வெளியிலேருந்து நான் பார்க்குறேன், இது வந்து நான் ஒரு மூணாவது மனுஷன்றப்போ எனக்கு அப்படி தெரியும், ஏ உடான் சுட்டு தானே வாங்கினீங்க அப்படி இருக்கும் எனக்கு. சரி, ஓகே, யூஏஇ அப்டேட்ஸ் எங்க?
2: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஏ, இது கவனிச்சிங்களா எங்கடா அந்த பட்டன்? ஓகே, ரைட், இந்த இந்த மேட்டர் கவனிச்சிங்களா? யூஏஇ வந்து இப்போது இந்த விசா ஆன் அரைவல் இருக்குல்ல, அந்த ரூலில் வந்து 6 நியூ நேஷ்னாலிட்டிஸ்க்கு வந்து இப்போது வித் 60 டேஸ் ஸ்டே எலிஜிபிலிட்டியோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பேண்டட் எலிஜிபிலிட்டி வந்து எப்படின்னா, இப்போ மொத்தம் 14 டேலேருந்து 60 டே விசா கேட்டகரி வரைக்கும் வருது. ஆமாம், ஸோ இப்போ ஒரு 6 இடத்த வந்து சேர்த்துருக்குறாங்களாம். அது எப்படின்னா, இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, ஃபிலிப்பீன்ஸ், கென்யா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆமாம். ஸோ இப்போ எப்படின்னா, ரைட், இப்போ இந்தியன் இப்போ நமக்குமே கிடைக்கும், ஆனால் நமக்கு வந்து டைரெக்டாக இந்தியாவிலேருந்து வந்தால் இந்த கிடையாது. இப்போ நமக்கு நம்ம பாஸ்போர்ட்டில் அடிஷ்னலி வேறு ஸ்டாம்ப் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மீன் வேறு யூஎஸ் விசா, இந்த மாதிரி வேறு எதாவது விசா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, ஓகே, என்ன இருந்தாலும் டைரெக்டாக வந்தால் இங்கே வந்து விசா ஆன் அரைவல் கிடையாது இல்லை இப்போதைக்கு.
2: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, இட் இஸ் டு பி எலிஜிபிள். நீங்கள் வந்து புது வீசாவுக்கு ஓகே அப்ளிகன்ஸ் அண்ட் அக்கம்பனிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரெண்டு கீ கண்டிஷன்ஸை மீட் பண்ணியிருக்கணுமா. ஒன்று வந்து தி ஹேவ் டு பி நேஷனல்ஸ் ஆஃப் எலிஜிபிள் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, ஃபிலிப்பீன்ஸ், கென்யா ஆர் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே ரைட்டு, ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வந்து இது ஃபுல்லாக படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ப்ராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்றைக்கி ஒரு கான்டெஸ்ட் வேறு இருக்கும். ஜி ஃபைவ் உடைய ஒரு செம கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது உங்களுக்காக. அதை நான் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் சரியா. உங்களுக்கு வந்து ஜி ஃபைவ் உடைய ஒரு சரி என்ன, நான் இப்போவே பேசி குழப்ப விரும்பல, 6 நிமிஷம் ஆகி போச்சு. பாட்டு கேட்டுவாங்க, ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்கிறேன்.

0: பதினொன்று.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
3: எங்க போவாங்க?
2: லூலு மிட்நைட் சேல்
4: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
5: லூலு, where the world comes to shop.
6: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
7: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
4: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
7: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
4: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
7: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
9: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
3: எங்க போவாங்க?
2: லூலு மிட்நைட் சேல்
4: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
5: Lulu, where

ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஓகே, நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு மெயினாக என்ன அப்படின்னா வந்து ஜி ஃபைவோட கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே ஜி ஃபைவ்ல

0: அதாவது ஹேண்ட்பிக்ட் வெப்சீரிஸ் அண்ட் படங்கள்லாம் நிறைய இருக்குது. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, நிறைய ஓடிடியுடைய சப்ஸ்கிரிப்ஷனே மாதம் மாதம் 40-50 வரும். ஆனால் இங்கே ஜி ஃபைவ்ல அப்படி கிடையாது. 99.99 அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கே. அப்புறம் வந்து ஸ்பெஷல் மந்த்லி ரேட்டாக ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு 19 திரும்ஸ் 99 ஃபீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக வந்து மம்முட்டி அண்ட் மோகன்லால் அவங்க ரெண்டு பேரும் நடித்த பேட்ரியாட் அப்படிங்கிற படம் வந்து அதில் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் நல்லா இருக்குன்னு வேறு கேள்விப்பட்டேன் நான். இந்த படத்துடைய டிரெக்டர் யார்? அவ்வளோதான், அப்படியே பதிலை சொல்லுங்கள் பார்ப்போம். ஜி ஃபைவ்னு போட்டு உங்கள் பேரை போட்டுருங்க, எமரேட்டை போடுங்க. 0502528940 நம்பருக்கு அனுப்புங்க பார்ப்போம். இப்போ என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேச ஆரம்பித்தோம். உங்கள் கஸ்டமருக்கு உங்கள் ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உட்டான் சொல்கிறீங்க, போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தோம். ஆக்சுவலி நிறைய ஆனஸ்டான ஆன்சர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. யூ கேன் கால் மீட் 800-8940 அண்ட் ரைட் நவ் மங்காத்தால இருந்து பாட்டு வருது.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.
2: மச்சி ஓபன் தி

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு.
1: இன்கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corner, Abu Dhabi le nadakkira NRI meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
0: We'll be back after a short commercial break.
3: மற்றும் பலர் நடிப்பில் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத்ரோட் டிவி எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்
2: திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
3: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா.
4: ஆயுட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
3: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
5: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோ.
4: ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
6: எங்க போவாங்க?
4: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday, night 11:30 to morning 3 o'clock. Happiness points, online vouchers, ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
7: Lulu.

Summer 89.4. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
2: எங்க போவாங்க?
1: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
4: லூலு, where the world comes to shop.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: வெற்றி
7: 25 million dirhams வித் பிக் டிக்கெட்.
6: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
7: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
6: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
7: bigticket.ae-ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
1: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
2: எங்க போவாங்க?
1: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
4: லூலு, where the world comes to shop.
9: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக்பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
10: ஓகே, யாராவது அம்மாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாட்டு வருது சிறுத்தை படத்துலேருந்து. சுஜாதா வந்து கேட்டிருக்காங்க இந்த பாட்டை. சின்ன பாட்டு தான், ஆனால் நல்லாயிருக்கும்.
11: Request a song, call or WhatsApp 050-252-8940.
12: Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது 7:00 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை முழுமையாக தனியாருக்கு விடுவதற்கு ஆய்வு செய்வதற்காக தாவிக்கா அரசு வெளியிட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் வரவேற்றுள்ளார். மேலும் வருங்காலங்களிலும் எந்த பகுதியிலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டுவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதுதான் வழக்கமாக இருந்து வந்தது. இடையில்தான் தற்காலிகம் ஒப்பந்தம் என பணி பாதுகாப்பற்ற நிலையில் தொழிலாளர்கள் வைக்கப்பட்டு கடும் சுரண்டலுக்கும் பழிவாங்கலுக்கும் ஆளாகினர் என்று பி சண்முகம் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்தித்து பேசியுள்ளார். மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. கேரளத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஜார்ஜ் குரியன் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிந்ததால் மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். அவரை மாநிலங்களவைக்கு பாஜக மீண்டும் நியமிக்கவில்லை. ரயில்வே இணையமைச்சராக இருந்த ரவுனீத் சிங்கின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலமும் கடந்த 21 தேதி நிறைவடைந்தது. இருவரும் மாநிலங்களவைக்கு மீண்டும் நிறுத்தப்படவில்லை. மத்திய அமைச்சர்கள் சிலருக்கு அவர்களது சொந்த மாநிலங்களில் கட்சி பதவி வழங்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா டெல்லி பாஜக தலைவராக கடந்த மாதம் நியமிக்கப்பட்டார். இதனால் மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகின்றது. இதன் பின்னணியில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அடுத்தடுத்து சந்தித்துள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
4: லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்கவின் கட்சி உறுப்பினர் பதவியை இடைநிறுத்த அக்கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் அவர் இதுவரை வகித்த அனைத்து பதவிகளையும் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தவும் கட்சி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார 2023 ஆண்டளவில் அவர் கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது அமைப்பாளராகவோ செயற்படவில்லை என்றும், சரித் அபேசிங்க அக்கால பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு பதவியையும் வகிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அஜ்மானில் அரசு பணியாளர்களுக்கு கோடைக்கால நெகிழ்வான பணி நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தினசரி வேலை நேரம் 7 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை June 29 முதல் August 28 வரை அமலில் இருக்கும். புதிய அட்டவணையின்படி திங்கள் முதல் வியாழன் வரை காலை 7:30 முதல் பிற்பகல் 2:30 வரை பணி நேரமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் காலை 7:30 முதல் நண்பகல் 12 வரை மட்டுமே அலுவலகங்கள் செயற்படும். அஜ்மானில் அரசு துறைகள் தேவைக்கேற்ப நெகிழ்வான பணி நேர முறைமையை செயற்படுத்தலாம் என அஜ்மான் அரசு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆனால் அரசு நிர்ணயித்துள்ள மொத்த வேலை நேரத்தை விட குறைவாக எந்த ஊழியரும் பணியாற்றக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: இங்கிலாந்தில் கடும் வெப்பம் நீடிக்கும் நிலையில் 3வது நாளாக தொடர்ந்தும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் பல பகுதிகளில் கடும் வெப்ப அலை தொடர்ந்தும் தாக்கம் செலுத்தி வருவதால் லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கும் வகையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லண்டன் மற்றும் தென்கிழக்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை 9 வரை அமலில் இருக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இங்கிலாந்தின் பிற பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு சசெக்ஸ் பகுதியில் இரவு நேர வெப்பநிலை தற்காலிக கணக்கீட்டின்படி 22.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது.
0: Business update. Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: உலக சந்தையில் நேற்று $4,000 இருந்து சரிந்திருந்த 1 ounce தங்கத்தின் விலை இன்று ஓரளவுக்கு மீண்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1 ounce தங்கத்தின் விலை 1.48% உயர்ந்து 4,091.99 உள்ளது. வெள்ளியின் விலை 1.64% உயர்ந்து 59.28 உள்ளது. இதற்குமைய அமீரக சந்தையிலும் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலை உயர்ந்தது. இன்று காலை 483.25 இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 487.75 உயர்ந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 4 திரம்ஸ் உயர்ந்து 451.50 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்துள்ளது. தங்கம் விலை இன்று காலை 640 ரூபாய் உயர்ந்திருந்த நிலையில் மாலையில் மேலும் 640 ரூபாயினால் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,280 ரூபாய் அதிகரித்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு ஒரே நாளில் 160 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
2: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.
5: வாழ்க்க ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல.

0: evening karak. The evening karak. Traffic la maatna unna time pass panna vekkatta. Gada gada na chai nu kulichu onnai vai panni kaatatta. The evening karak.
1: சரி சரி சரி கம பதனி சரி. அதாவது நம்ம மியூசிக் ஸ்கெட்யூலர் வந்து எப்பெல்லாம் வீக்கெண்டோ அப்போல்லாம் இந்த பாட்டு போட்டுருவோம் அப்படி.

0: சரி சரி இருங்க, தேவா பாடுறதுக்கு முன்னாடி நான் தான் வருவேன், ஏன்னா வந்து எனக்கு தான் பேசுறதுக்கு நிறைய வேலை இருக்கு. ரெண்டாவது பாட்டு ஜவான் படத்துல இருந்து அனிருத் பாடியிருப்பாரா, ஷாருக் கான் ஆடியிருப்பாரா, ரெண்டு படம் காடு. இது என்ன ரெண்டு படம் காடுதான் என்ன, எனக்கு புரியவே இல்லையே. இந்த ஹிந்தி பாட்டை தமிழுக்கு டப் பண்ணாலே இதே தான். இந்த பாட்டு நீங்க கேளுங்களேன், வந்த இடம் என் காடு, வந்த இடங்க என் காடு, முடிஞ்சா நீ மூடு. இல்லை அப்படியே அப்படியே வரும், முடிஞ்சா நீ ஆடுன்னு வரும்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று ஜாலியாக இருக்கு இந்த பாட்டு. எனக்கு வந்து இந்த சல்லேயா அந்த பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டு வந்து தமிழில் அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுவும் நயன்தாரா எஸ்ஆர்கேலாம் சேர்ந்து ஆடிருப்பாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா இந்த பாட்டெலாம் இப்படி இந்த ரீல் பார்க்கும்போது, ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் யோசிச்சு பார்த்தா இதையாக பார்த்தோன்ற மாதிரி இருக்கும் சில நேரம். ஸோ இந்த படமே அப்படி தான் இருக்கும் எனக்கு ஜவான் ஃபுல்லாகவே. பட் எனிவேஸ் லெட்ஸ் பிகின் வித் யூஏஇ அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஒரு ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யூஏஇ டு இந்தியா ட்ராவலர்ஸ் மஸ்ட் நவ் சப்மிட் மேண்டேட்ரி ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம். அதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ அதாவது இப்போ வந்து மூணு மேஜர் புது ப்ராஜெக்ட்ஸை வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க, ஏஐ பார்க், ஃபால்கன் மார்க்கெட் அண்ட் க்ரீக் லைட்டிங் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஹெட்லைன்ஸாக உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறம் இன்டெப்தாக அடுத்து இப்படியே ஒரு மணி நேரம் இருக்கேன் அதெல்லாம் நான் சொல்கிறேன் மீதி விஷயத்த எல்லாத்தையும் ஏன்னா. அண்ட் ஓகேப்பா, வேற என்ன?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Well, the contest is still running and Z5 உடைய contest வந்து it's still running. So அதனால the patriot னு ஒரு படம் இருக்குல, மம்முட்டி அண்ட் மோகன்லால் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்து நடித்த படம், நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இந்த Z5 இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட டிரெக்டர் யார் அப்படிங்கிறத Z5 டைப் பண்ணி பேரை இமரேட்டை போட்டு 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ அனுப்புனீங்கன்னா ரெண்டு வினரை தேர்ந்தெடுத்து தக்க சன்மானத்தை Z5 மூலமாக நான் வழங்குவேன் அப்படிங்கிறத காட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ப்ராமிஸை மீற மாட்டேன், ஏன்னா நைட்டு இருந்து சாமி கண்ணை குத்தும்.
2: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
2: எங்க போவாங்க?
1: லூலு மிட்நைட் சேல்
3: June 26th Friday night 11:30 ல இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
4: Lulu, where the world comes to shop.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15%
6: உங்க
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
10: Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
11: This hour of the evening correct is brought to you by Bright Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joyalukas, the world's favorite jeweler.

0: Why doesn't she just love me?
1: தமிழ் 89.4
2: போடு.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
3: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர்வேதா
4: கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
5: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
6: எங்க போவாங்க?
5: லூலு மிட்நைட் சேல்
7: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் across UAE.
8: லூலு, where the world comes to shop.
0: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அப்புறம் என்னப்பா வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சா, கிளம்புவோமா வீட்டுக்கு? Z5 ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்துடும். வழக்கம் போல தான், இப்போ முன்னாடிலாம் வின்னர்ஸோட பேரெல்லாம் சொல்லுவோம், இப்போ சொல்கிறதில்ல. ஏன்னு உங்களுக்கு தெரியும்ல, நேற்றுக்கு தான் பெரிய ஒரு விளக்கமான கொடுத்தேன். சரி, இதுக்கு நடுவில் வந்து ஐன் AIN ஓகே ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். என்னடா நீ பாட்டில் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுன்னு சொல்கிறேன்னா இருங்க, விஷயம் இருக்குது, உங்களுக்கு தான் அதில் ப்ராஃபிட் ஜாஸ்தி, ஓகேவா? ஏன்னா ஒரு திரம்லேருந்து கூட இந்த ஆப் மூலமாக கோல்டு வாங்கலாம், ஓகேவா? ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்குது, சேஃபு, அவங்க லைசன்ஸ்டும் கூட. அதாவது ஃபஸ்ட்டு பர்ச்சேஸில் 100 dirhams நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா 20 dirhams ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஓகே, ரெஃபர் அண்ட் ஏர்ன் அது கூட இருக்குது. அதாவது நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 20 dirhams வந்து கோல்டு வந்து அவர் 100 dirhams கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கும், உங்களுக்கு 10 dirhams கோல்டு ஒர்த் கோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து மெயின் மேட்ரு. ஸோ இது வந்து ஓகேப்பா, இது என்ன நான் வந்து இப்படி டிஜிட்டல்லாம் எப்படி நம்புறது? இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா இந்த காலம் என்ன டிஜிட்டல் காலமாகி போச்சு, நீங்கள் என்ன இன்னும் உட்காந்துட்டு இதுக்கெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க? வித்ட்ராயலே ரொம்ப ஈஸி, கோல்டு பாராவோ காயினாவோ இல்லை கேஷ் ரிடம்ஷனாக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டோர் டெலிவரி ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஓகே எனக்கு இதுக்கப்புறமும் நம்பிக்கை வரலாம், நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கன்வீனியன்ட் பார்க்கிங்கோட ஜஸ்ட் 2 நிமிஷம் நம்ம கோல் சூக் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கலாம், அங்கேருந்து அங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஐன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் LLC விசிட் பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் டவுன்லோட் தி ஆப், ஓகே, ஐன் கோல்டு வாலெட். சரி ஓகே, கொடியிலிருந்து பாட்டு வருதும், நான் டிராஃபிக் அப்டேட்டை சொல்லிட்டு கிளம்புவா? நானே இப்போ கிசைஸ்க்கு தான் வரணும், யாராவது கிசைஸில் இருக்கீங்களா? டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: okay, nalla traffic theriyudhu E311 la. ஆமா, நீங்க நாதல்ஹாமர் குள்ள எல்லாம் வந்தீங்கனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உள்ள வந்துட்டு போலாம், கண்ணை மூடிட்டு நடு ரோட்ல நடக்கலாம், டிராஃபிக் அங்கெல்லாம் இல்ல. ஆனா சிட்டி சென்டர் மெருதுஃப்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கனா அப்படியே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 நம்ம சஃபாரி மால் வரைக்கும் நல்ல கூட்டம் தெரியுது. அப்புறம் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு, அதுக்கப்புறம் ஜாகியா சிட்டி சென்டருக்கிட்டலாம் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. அண்ட் இந்த பக்கம் E11 வந்து மஜாஸ் வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் தெரியுது. சாரா சென்டருக்கு முன்னாடி ஒரு கிராஷ் இருந்திருக்கு, இட்டிஹார் ரோட் முன்னாடி இப்போ கரண்ட்லி ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு, ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் அபுஷாகரா அண்ட் அல்காஸ்மியா முன்னாடி நல்லா டிராஃபிக் தெரியுது, ஓஎஸ்எஸ் மால் இருக்கும் இல்லையா, அந்த பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடியும் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் துபாய் வரும் இல்லையா, அந்த டிரெக்ஷன்லையும் டிராஃபிக் தெரியுது. அண்ட் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக், அபுஹேல்குள்ளே தேராக்குள்ளெல்லாம் வழக்கம் போல் ரெகுலராக இருக்கிற இடங்களில் டிராஃபிக் தெரியுது. ஜுமேரா ரோடு எஸ் அங்கங்கே திட்டா சின்ன சின்ன டிராஃபிக் தெரியுது, மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. உம்சுக்கீம், அல்சூஃபு அண்ட் மால் ஆஃப் எமிரேட்ஸ் இந்த பக்கம் வந்து மரீனாக்குள்ளே போகும்ல. ஆமாம், நீங்கள் வீக்கெண்ட் அப்போ மரீனாக்கு உள்ளே போகணும்னு நீங்கள் எடுக்கிற முடிவு தான்யா, உள்ளதுலே மோசமான முடிவாக இருக்கும் எப்பவுமே. டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: என்ன நடக்கும் தெரியுமா, போன வாரம் வந்து இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே, சரியா? இப்போ மரீனாவில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணிட்டானுங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டை வந்து நான் தான் கூப்பிட்டு போகணும், அதாவது நம்மலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சும்மா வந்து நம்ம போய் வந்து ஒரு பார்ட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகணும். இவனுங்க வந்து எப்படின்னா கரெக்டாக 11:50 நான் கூப்பிட்டு போனால் அவங்களாம் வந்து நாங்களாம் சேர்ந்து கேக் வெட்டணும், 12 மணிக்கு தான் பிளான். நான் வந்து ஒரு 11:30 மரீனாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறேன், துபாய் மரீனா மால் இருக்கு இல்லையா, அங்கேருந்து செகண்ட் ரைட் எடுத்து உள்ளே போகிறேன். எங்கேன்னா வந்து நம்ம JBR பீச்சுக்குள்ளே. ஐயோ, 11:30 இன்னைக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் சனிக்கிழமை, உள்ளேயே போக முடியல, வண்டி நிறுத்துறது இடமும் இல்லை, வண்டி நவுறது கூட இடம் இல்லை, வண்டியை விட்டு இறங்கவும் முடியாது, வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு ஓட்டவும் முடியாது, இப்படி மாட்டிக்கிட்டோம். கடைசியில் எப்படியோ ஒரு 11:58 அந்த அப்பார்ட்மெண்ட் போய் கேக்கெல்லாம் வெட்டினோம். ஆனால் வெறும் 5 நிமிஷத்தில் ரீச் ஆக வேண்டியன்னா கிட்டத்தட்ட வந்து 25 மினிட்ஸ் ஆகிடுச்சுனா. ஸோ அதனால் மரீனாக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறது வந்து இட் குட் பி, அதாவது காரில் போகணும்னு நினைக்கிறது பேட் ஐடியா. நடந்து மரீனா மாலில் வண்டி நிறுத்திட்டு ஜாலியாக நடந்து போங்க. மனசாட்சி இருக்காடா உனக்குன்னு கேட்டிங்கன்னா மனசாட்சி இல்லைத்தான், பட் என்ன பண்ணுறது, வண்டியை வச்சு மாட்டிப்பீங்களே. ஏன்னா கமர்ஷியல் பிரேக் ஒன்று வருது, நான் அப்படியே வந்து வீக்கெண்டு பாட்டெலாம் போட்டு அப்படியே வந்து நான் கிளம்புறேன். Okay guys, bye. This is Bravo signing off and நாளைக்கு நான் வரமாட்டேன், நாளைக்கு லீவ். I will see you guys on same show, same time, same location. This is Bravo signing off from The Evening Kadak and you're listening to 89.4 Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்க்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
3: எல்லாமேடாதீங்க.
4: வெற்றி வெற்றி
5: 25 மில்லியன் dirhams வித் பிக் டிக்கெட்.
4: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் dirhams பரிசு
5: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
4: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
5: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

Coming up next. அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக். நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை முழுமையாக தனியாருக்கு விடுவதற்கு ஆய்வு செய்வதற்காக தவிகா அரசு வெளியிட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் வரவேற்றுள்ளார். மேலும் வருங்காலங்களிலும் எந்த பகுதியிலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டுவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதுதான் வழக்கமாக இருந்து வந்தது. இடையில்தான் தற்காலிகம் ஒப்பந்தம் என பணி பாதுகாப்பற்ற நிலையில் தொழிலாளர்கள் வைக்கப்பட்டு கடும் சுரண்டலுக்கும் பழிவாங்கலுக்கும் ஆளாகினர் என்று பே சண்முகம் கூறினார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றம் வருவார் என கே என் நேரு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை தொகுதிகள் மற்றும் முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு ஆகிய 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. முன்னாள் அமைச்சர் கே என் நேரு பேசியுள்ளதால் மு க ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு சீமான் தோல்வியடைந்தார். ஆளும் கட்சியான தவிகாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து தற்போது பொது வேட்பாளராக சீமானை போட்டியிட வைக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. சீமான் ஏற்கனவே 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கடலூர் தொகுதியிலும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் அவர் தோல்வியடைந்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என தவிகா அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் கடந்த 2022 வழங்கப்பட்ட சாலை ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி முன்னாள் திமுக அமைச்சர் ஏ வ வேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்தியுள்ளது. கடந்த கால திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் புகார்களை விசாரிக்க தவிகா அரசு எடுத்துள்ள இந்த முயற்சியை வரவேற்கின்றேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று நான் மனதார நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். இதேபோன்று கடந்த 5 ஆண்டுகளில் வெளிச்சத்துக்கு வந்த இன்னும் பல ஊழல்கள் குறித்து தவிகா அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அந்த வகையில் பிஜிஆர் எனர்ஜி ஊழல், ஊட்டச்சத்து பெட்டக ஊழல், பொங்கல் வேட்டி ஊழல், போக்குவரத்து துறை ஊழல்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் போன்றவற்றையும் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் ஒரு மர்மத்தை தவிகா அரசு துறக்கும் என்று நம்புகின்றோம். உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர் மன்றமும் நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனமும் ஒரே முகவரியில் இயங்குவது எப்படி என்று அண்ணாமலை வினவியுள்ளார். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் துபாய் பயணத்துக்கு பிறகு நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் 1000 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்தது. இந்த விசித்திரமான ஒற்றுமை குறித்தும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: போதைப்பொருள் பிரச்சினை என்பது உள்நாட்டு பாதுகாப்புக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நார்கோ ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்நிலை கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, போதைப் பொருள் பிரச்சினை என்பது சட்டம் ஒழுங்கு அல்லது பொதுமக்களின் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல, இது உள்நாட்டு பாதுகாப்பு, சமூகத்தின் நிலைத்தன்மை, நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு, இளைஞர்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. எனவே இந்த சவாலை வெற்றி கொள்வதை தவிர நமக்கு வேறு வழியில்லை என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். போதைப் பொருள் மற்றும் பயங்கரவாதம் சார்ந்த சூழல் உருவாகியிருக்கின்றது. உள்நாட்டு பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் ஆகியவற்றுக்காக இந்த முயற்சியில் நாம் முழுமையான வெற்றியை பெறுவது மிக மிக அவசியம் என்று அமித் ஷா தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்பட்ட அதே நடைமுறையை பின்பற்றி மேற்கு வங்கத்திலும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கென ஒரு குறிப்பிட்ட நடைமுறை உள்ளது, அதை சட்டப்பேரவையில் நான் விளக்குவேன் என்று அவர் கூறியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையின் கீழ் ஒரு குழு அமைக்கப்படும். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வரும் திங்கட்கிழமை சட்டப்பேரவையில் தெரிவிப்பேன் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைவதற்கேற்ப அதன் நன்மைகளை எதிர்காலத்தில் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாந்த் தெரிவித்தார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதுவரை அரசாங்கம் எரிபொருளுக்காக 57 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்கியுள்ளதாகவும் அந்த மானியம் இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்குமைய மீண்டும் அந்த மானியத்தை வழங்க முடியுமா இல்லையா என்பது குறித்து கொள்கை ரீதியிலான தீர்மானம் எடுத்து அறிவிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட போவதில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிய போர் சூழல் காரணமாக எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரித்தமையினால் அதற்கமைய நாட்டில் எரிபொருள் விலைகளை அரசாங்கம் சற்று அதிகரிக்க நேரிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று மாலை ஏவுகணை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. முன்னதாக குடியிருப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்ட ஏவுகணை எச்சரிக்கை செய்தியை புறக்கணிக்குமாறு அமீரக உள்துறை அமைச்சகம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்திற்கொண்டு பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நிலைமை தற்போது முழுமையாக பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டின் கீழும் உள்ளது என்றும் தற்போது எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக அனுப்பப்பட்ட எச்சரிக்கை செய்தியை புறக்கணிக்குமாறும் பொதுமக்கள் தங்களின் இயல்பான அன்றாட நடவடிக்கைகளை மீண்டும் தொடரலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்யும் பயணிகளுக்காக புதிய விதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் சுவிதா 2.0 தளத்தை இந்திய அரசு மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. ஏர் சுவிதா 2.0 தளத்தை இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் டெல்லி விமான நிலையம் இணைந்து தொடங்கியுள்ளன. இதன் மூலம் இந்தியாவுக்கு வரும் அனைத்து சர்வதேச பயணிகளும் புறப்படும் முன் டிஜிட்டல் சுகாதார தகவல் படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த புதிய விதி குறிப்பாக தொற்றுநோய் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எபோலா போன்ற அபாயகரமான நோய்கள் தொடர்பான பரிசோதனைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 589 உயர்வடைந்துள்ளது. நிலநடுக்கத்தில் சிக்கிய மேலும் 2980 பேர் காயமடைந்துள்ளனர். கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள உயிர் பிழைத்தவர்களை தேடும் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக சர்வதேச மீட்புக் குழுக்கள் வெனிசுவேலா வந்துள்ளன. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த 80 மீட்பு பணியாளர்கள் மற்றும் மெக்சிகோவைச் சேர்ந்த நிவாரணக் குழுவினர் ஏற்கனவே களத்தில் பணியாற்றி வருகின்றனர். தலைநகர் கராகஸ் மற்றும் லாகுவைரா மாநிலத்தில் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் உள்ளூர் மீட்புக் குழுக்கள் இரவு முழுவதும் தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பலர் உதவி கோரி குரல் எழுப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிருடன் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் காணப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
4: Singer

0: Good evening. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நல்லா இருக்கீங்களா? ஒர்க் எப்படி போச்சு? இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல. ஸோ வீக்கெண்டும் வந்தாச்சு. ரிலாக்ஸ், சில், பீஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தோணும். இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு அப்பாட நான் விட்டுருங்க அப்படின்னு. ஸோ எனிவேஸ் ஹாப்பி உங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் அஜ்மானில் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, அதாவது அஜ்மானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ஒர்க் டைமிங்ஸை கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க இந்த சம்மர் காரணமாக. ஏன்னா இந்த வெயிலில் போயிட்டு வரதுக்குள்ளே முடியலடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை. அஜ்மானில் ரொம்ப வெயில் ஜாஸ்தி வேறு இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஆஃப்டர்நூன் 2:30 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து 12:00 வரைக்கும் நீங்கள் ஆஃப்டர்நூன் 12:00 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, நமக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசை இருக்குதான். பார்க்கலாம், சீக்கிரமே அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதா இல்லையான்னு காத்திருப்போம். ஓகே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். கேட்டு வந்துருங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து நிறைய நிறைய பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் தான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
3: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் Services LLC. Call 058-681-5179.
5: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: திரும்பன பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
7: எங்க போவாங்க?
6: லூலு மிட்நைட் சேல்
8: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
9: Lulu, where the world

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எப்பவுமே நம்ம ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்னு நினைப்போம், ஆனா அதை தொடர்ந்து பண்றதுக்கு தான் பிரச்சனையாவது இல்லையா? ஸோ பட் நாளைக்கு நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம். சகஜ யோகா மெடிடேஷன் நடக்க இருக்கு. ஸோ June 27 சாட்டர்டே நாளைக்கு மிஸ் பண்ணாம நீங்க போகணும். 6 PM சிந்தி செரிமோனியல் ஹால் பர்துபாயில் வந்து நடக்க இருக்கு. ஓகே பிரியா, இந்த மெடிடேஷன் ஈவெண்ட் வந்து அட்டன் பண்றனால எனக்கு என்னன்னா பிளஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில், ஒரு பிஸி லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா, அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் மென்டல் சைலன்ஸாக இருக்கட்டும், எப்படி இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வரலாம், இன்னர் பீஸ் எப்படி கிடைக்கிறது, நம்மளோட லைஃபை நம்மளோட மைண்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அண்ட் நிறைய நான் மறந்து போகிறேன் அப்படின்ற உங்களுக்கு இந்த மறதி பிரச்சனை இருக்கா, அதுவும் சரியாகும். உங்களோட லைஃப்பில், உங்களோட கரியரில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி அதிகமாக்கலாம், இந்த மாதிரி நிறையா, முக்கியமாக ஷார்ப்பான மைண்ட் வேணும், பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும், ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிளான்ஸ் இருக்கும்ல. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சகஜ யோகாவில் கலந்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சில நல்ல விஷயத்தில் நம்ம கலந்துக்கணும் இல்லையா. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் +9715660557 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ மெடிடேஷன் கிளாஸ் இது கண்டிப்பாக உதவும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கும் போது, இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தானாகவே எல்லாமே சரியாயிடும் இல்லையா. அண்ட் நானும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நானும் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானோட இருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் கால் 0588204172.

மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi le nadakkira NRI meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லிக் கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லிக் கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞானசம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545555300 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
4: We'll be back after a short commercial break.
5: மற்றும் பலர் நடிப்பில்
6: திரையரங்குகளில்
3: வெற்றி நடை போடுகின்றது.
7: ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.
8: 10-10 ஆஃபர் அலர்ட்
9: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே டாப் ஷெல் தானே.
10: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
11: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
10: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
12: திரும்பன பக்க எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
13: எங்க போவாங்க?
12: லூலு மிட்நைட் சேல்
14: June 26th Friday நைட் 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் அட் செலக்டட் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் UAE.
15: லூலு, where the world comes to shop.
16: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்

0: நினைவுகள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள். ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
2: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் அவங்க கிட்ட எனக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சு. நம்மளாம் எப்படின்னா, யாராவது வந்து எனக்கு மனசு சரியில்லை, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஹக் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு தாராளமாக நான் தானே எடுத்துக்கோங்க, எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷங்க தான் நம்ம. பட் அந்த ஹக் பண்ணி முடித்தோன்னே அந்த கண்ணிலருந்து வர ரெண்டு சொட்டு கண்ணீரை பார்க்கும்போது நம்மளுக்கே படப்படன்னு வரும். என்னடா அது, எதுக்கு அழுகிறாங்க, என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு கேட்க தோணும். அப்போ அந்த மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொட்டும். அப்போ இந்த பக்கம் இருக்கவங்க நம்ம ஈஸியாக அட்வைஸ் வந்து கொடுத்துருவோம். பட் அதோட பெயின் இருக்குல்ல, அந்த ஹார்ட்டோட அந்த ஹெவினஸ் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா எதுலேயுமே ஸ்லிப் ஆகாத நம்ம இந்த அன்பு பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ஸ்லிப் ஆகிடுறோம்ல, இது நம்மளோட வீக்னஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸும் கூட, அதுதான் நம்மளோட மைனஸும் கூட அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு லேட் ஆகுதுல்ல, நம்மலாம் அப்படி தானே இல்லையா? ஸோ என்கிட்ட வந்து அவங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயம், திடீர்னு நம்மக்கிட்ட வந்து பாசம் காமிக்கிறாங்க, நல்லா க்ளோஸாக இருக்காங்க, திடீர்னு விட்டுட்டு போகும்போது அதை மனசை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்கள் லைஃப்லேயும் லவ்லேயோ, இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம், நம்மளோட மைண்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், இது இனிமேல் யார் நம்மளை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நம்மளோட மைண்டு வந்து நம்ம ஹார்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அண்ட் இதே மாதிரி சுச்சுவேஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி சார்ட் பண்ணீங்க, உங்களை எப்படி நீங்கள் ஹீல் பண்ணீங்க அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாயிண்ட் பெயின்னாலையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ருமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
3: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிகனோசிஸ் மற்றும் டிஐபி.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
9: திரும்பன பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 மணி ஆகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
10: எங்க போவாங்க?
9: லூலு மிட்நைட் சேல்,
11: ஜூன் 26th Friday, night 11:30 லிருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலூல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
12: Lulu, where the world comes to shop.
13: சிறுத்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனச தொட்ட மெட்டுக்காக ஜிப்சி படத்துலேருந்து தேசாந்திரி சாங் வந்து கேட்டிருக்காங்க, சிவா கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக இந்த பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணலாம், ஒரு டைப் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். சில பேர் பிரியா நான் கேட்ட பாட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. எல்லாரோட பாட்டுமே நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ளே பண்ணுறோம்ல, கொஞ்சம் முன்ன பின் ஆகும், கோச்சுக்காதீங்க. ஓகே, அண்ட் இப்போ அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு திடீர்னு இப்போ ரேடியோவை டியூன் பண்ணியிருக்கீங்க, எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். நம்மளோட மனசு திடீர்னு என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னியின் மாதிரி மாறிடும். திடீர்னு சில பேர்கிட்ட நல்லா பேசுவோம், திடீர்னு பேச மாட்டோம். பட் பேசாமல் இருக்கிறதுக்கான நிறைய ரீசன் இருக்கும், ஆனால் சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தோணவும் தோணாது இல்லையா. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்கு கிருஷ்ணி மணிபாலன் நம்ம கூட இருக்காங்க. கிருஷ்ணி,
1: ஹாய். பிரியா,
0: ஹாய், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
1: பல மாசம் பார்க்காத மாதிரி கேட்டுக்கிறோம்.
0: ஆமா, சொல்லுங்க. இல்ல, மக்களுக்கு தெரியணும்.
1: மக்களுக்கு தெரியணும்ல? சரி, சொல்லுங்க, என்ன கேள்வி உங்களோடது?
0: நீங்க யார்கிட்டயாவது சொல்லாம கொள்ளாம அப்படியே பேச்ச ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா?
1: பல சந்தர்ப்பங்கள்ல ஆமா பண்ணியிருக்கேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பீஸ் தானே நமக்கு முக்கியம். அதை வந்து யாராவது குலைக்கிற மாதிரியான வேலைகள் செய்வாங்க அப்படின்னா அவங்கள அங்கேயே கட் பண்றது நல்லது தானே இல்லையா? இப்போ நம்ம சர்க்கிள் வந்து நம்ம ரொம்ப வைஸா சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சர்க்கிள்ங்கிறது என்ன? நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுக்காத, நமக்கு சப்போர்ட் பண்ற அப்படியானவங்க தானே நம்ம நண்பர்களா இருக்க முடியும்.
0: கண்டிப்பா.
1: அதை பண்ணாம இதுக்கு நேர் எதிரா சில வேலைகள் செய்வாங்க அப்படின்னா அப்படியானவங்களும் நம்ம சர்க்கிள்குள்ள வச்சுக்கிறதுங்கிறது நமக்கு தானே சரியில்லை. அப்போ இந்த விரல்களை தாண்டி வளர்வதை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவது உண்டு. இதுல எந்த பாவமும் இல்லை, எந்த சுகமும் இல்லை. ஏன்னா ஆமா, என்னுடைய ஸ்டாண்டர்ட்குள்ள நீங்க வரல, இல்லை இருக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அப்படி. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பேர் பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்கள் நம்ம சந்திப்போம். எல்லாருமே நம்ம நண்பர்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யாரை நம்ம நண்பர்கள் ஆக்கிக்கணும், யாரை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறது நாம தான் முடிவு
0: பண்ணணும்.
1: இது வந்து நீங்க ஒரே ஒரு மனுஷனை பார்த்து இவங்க இப்படிதான் அப்படின்னு உடனே நீங்க ஜட்ஜ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படி இல்லை, நான் எப்பவுமே மனுஷங்களை வந்து அவங்க பின்புலத்தை வச்சோ, இல்லை அவங்க கடந்து வந்த பாதையை வச்சோ, இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத வச்சோ நான் ஜட்ஜ் பண்ணுற ஆளே கிடையாது. எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக சகஜமாக பழகக்கூடிய ஒரு ஆள், இருக்கிற இடத்த வந்து அப்படியே கலகலன்னு வச்சுக்கணும்னு ஆசைப்படுற ஆள், யாரும் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா ஓடிப்போய் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஆள், எல்லாருமே அப்படி தான். மனுஷங்க எல்லாருமே வந்து இயல்பாகவே ரொம்ப அன்பானவங்க, எல்லா மனுஷங்களுமே அப்படி தான். சில நேரங்களில் வந்து நிறைய பேரை நம்ம ஹர்ட் பண்ணிடுவோம், நமக்கே தெரியாமல் கூட ஹர்ட் பண்ணிடுவோம். ஆனால் குழந்தையில் இருக்கும்போது அதை பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷன் வந்து வளர்ந்து வரும்போது ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும் தானே. அந்த வயசுக்கும் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம என்ன சொல்கிறது? சொல்லி திருத்த முடியுமா? சொல்லி பார்க்கலாம், ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம், ரெண்டு தடவை சொல்லி பார்க்கலாம். திருந்தலை அப்படின்னா அதை கட் பண்ணுறது தான் சரி அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்.
0: கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆன் ஃபேஸ் வந்து எப்பவுமே கொடுத்து விட்டுருவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். ஸோ இன்னும் நான் கிட்ட நான் நிறைய உங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருக்கு. இந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து
1: பேசலாம்
0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கிருஷ்ணியும் நானும் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். பத்துக்கு பத்து ஆஃபர் அலர்ட்.
1: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னேஜ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ்னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே டாப் ஷெல் தானே.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய நேரங்கள்ல நான் நினைச்சிருக்கேன், என்ன தெரியுமா, இப்போ யாராவது என்ன ஹர்ட் பண்றாங்க, விளையாட்டுத்தனமா பேசுறாங்க, அது நமக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, மறுபடியும் நம்ம உங்களை ஹர்ட் பண்ணுமா, இப்போ ஒரு சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன். அப்போ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே தேடுவோம், நமக்கு நம்மளே வந்து கோவம் வரும். ஆனா கிருஷ்ணி மணிப்பாளன் இருக்காங்கல்ல, அவங்க எப்படின்னா, நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணீங்கல்ல, நான் மறுபடியும் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் பேச மாட்டேன், ஆனால் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால உங்கள் மனசு கஷ்டமாச்சுன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு டக்குன்னு கொடுத்து விட்ருவாங்க. அதை பற்றி எனக்கு கிருஷ்ணிகிட்ட வந்து கேட்கணும்னு தோணுது. கிருஷ்ணி, எப்படி நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நீங்க உங்களோட குணம் வந்து வேற, என்னோட குணம் வேற, பக்கத்துல இருக்கவங்க குணம் வேற, ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு குணம்.
1: ஆமா.
0: ஸோ இந்த பாதிக்கப்படும் போது அதை டக்குன்னு ரியாக்ட் பண்றது இருக்குல்ல,
1: ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம், லைக் ரியாக்ட் மீன், ஆமா எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ சொன்னது வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம வெளிக்காட்டிடலாம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர், இப்ப நீங்க சொன்னீங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம்னு, நீங்க எப்படி வேணா இருங்க, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படின்னா அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, நான் அவங்களை ஹர்ட் பண்ண போறேன் அப்படிங்கறது இல்ல,
0: அவங்க பண்ணது தப்பு, அவங்க
1: தப்பு, இது பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, இதை நீ மறுபடியும் எனக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் அந்த இடத்துல வந்து நான் சொல்றேன், அவங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன், இது நீங்க பண்ணீங்க இல்லையா, நீங்க அது வந்து காமெடியா நீங்க நினைச்சிருக்கலாம். அப்ப அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் அப்படி நினைச்சு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நீங்க கவனிச்சு பாருங்க, இது கண்டிப்பா எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஆமா, ஐயோ நான் அப்படி நினைக்கவே இல்லையே, நான் ரொம்ப ஜாலியா சொன்னேன் அப்படின்னு நீங்க ஜாலியா சொல்லியிருக்கலாம், அது எப்படின்னா எனக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க வந்து ஜாலியா நினைச்சு சொல்றது எப்படி இன்னொரு ஹர்ட் பண்ணும். இப்ப நான்லாம் வந்து ஒரு வார்த்தை பேச போறேன் அப்படின்னா அது அஞ்சு தடவை யோசிச்சுதான் நான் பேசுவேன். எப்பவுமே நம்ம நம்ம நாக்கு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கறது. அதுவும் முக்கியமா இந்த உறவுகளுக்குள்ள ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? ஏன்னா வார்த்தை விட்டா தீனால் சுட்ட புண் உள்ளாரால் சுட்ட வடுன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, சரியா? அதனால அதுதான் எப்பவுமே வந்து பேசுறதுக்கு முன்னாடி அஞ்சு தடவை யோசிச்சு பேசணும். அப்ப நான் யோசிப்பேன், எப்படி அது எப்படி இவங்க வந்து ஜாலியா சொன்னது எப்படி என்ன ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதாவது அவங்க யோசிக்கிறது இல்ல பேசுறதுக்கு முன்னாடி. சில நேரங்கள்ல மீனா அது பண்ணணுங்கிறதுக்காக பண்ற ஆக்கணும் இருப்பாங்க, இதை நம்ம பிரிச்சு வந்து அறியவே முடியாது. அதனால நம்ம வந்து எப்பவுமே எனக்கு இது ஹர்ட் ஆகுது அப்படின்னு நான் வெளிக்காட்டுறது நல்லது, ஏன்னா மறுபடியும் அது எனக்கு நடக்காது.
0: ஓகே,
1: சில நேரம் அது மறுபடியும் நடக்குது அப்படின்னா அங்கதான் நம்ம கட் பண்ண வேணும்.
0: எஸ், நான் நிறைய டைம் ஷோலயே வந்து அந்த நோ சொல்றது பத்தி நான் பேசியிருக்கேன். நமக்கு ஹர்ட் ஆச்சுன்னா சில விஷயங்களுக்கு இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்றதை விட எனக்கு நோ நோ மீன்ஸ் நோ அப்படி சொல்றது தப்பே இல்லை அப்படின்னு
1: கண்டிப்பா
0: சொல்லும் போது.
1: இதுலயும் இன்னொன்னு இருக்கு, இப்ப வந்து நம்ம ஹர்ட் ஆறோம் அப்படின்னா நம்ம அதை சொல்லாம விட்டோம் அப்படின்னா அவனுக்கு அது ஞாபகத்துல கூட இருக்குமானு தெரியாது, ஆனா அன்னைக்கு நாள் முழுக்க நான் தூங்க மாட்டேன், அதையே நான் யோசிப்பேன், ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, உண்மையே இப்படிதானா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வரும், ஒரு அன்சைட்டி வரும், என்னென்னவோலாம் வந்து போகும். அதுக்கு எல்லாத்தையும் விட பெட்டர் அங்கேயும் நான் ரியாக்ட் பண்ணிட்டு போறது. சம்டைம்ஸ் இது நம்ம உடனே வந்து பண்ண முடியாது, மனுஷங்க தானே, நம்ம வந்து அந்த கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்களா, டக்குன்னு நம்ம வந்து என்ன ரியாக்ட் பண்றது நமக்கு தெரியாது ஒரு விஷயம் நடக்கும்போது. பட் அது வாழ்நாள்ல நிறைய தடவை அது நம்ம பார்த்து வந்தப்போ சில நேரம் வந்து நமக்கு வந்து அது இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.
0: ரீசெண்டா கிருஷ்ணி வந்து ஒரு தக் மொமெண்ட் கொடுத்துருப்பாங்களே, அது என்னன்னு கேட்போம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்,
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588 204-172.

99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து

முடிச்சிடலாமா?

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
3: திரும்பின பக்கம் எல்லாம் இருட்டு, ரோடு எல்லாம் அமைதியோ அமைதி. ராத்திரி 11:30 ஆகும் போது ஒரு பெரிய மக்கள் கூட்டமே படையெடுக்க தயாராகும்.
4: எங்க போவாங்க?
3: லூலு மிட்நைட் சேல்
5: June 26th Friday night 11:30 இருந்து மார்னிங் 3:00 வரைக்கும் லூலுல ஷாப் பண்ணி 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் பெறுங்க. ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ், ஆன்லைன் வவுச்சர்ஸ் னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். லூலு மிட்நைட் சேல் at selected Lulu hypermarkets across UAE.
6: Lulu, where the world comes to shop.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நான் கிருஷ்ணகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு கோபமான சிச்சுவேஷன், சில பேர் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணும்போது அவள் டீல் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும், நான் டீல் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் சில நேரங்களில் கிருஷ்ணி சொல்கிற விஷயம் தான் வந்து கரெக்டுன்னு எனக்கு நிறைய தடவை வந்து தோணிருக்கு. பட் நம்ம இயல்பு அப்படின்றது சில விஷயம் மாற்றிக்க முடியாததுனால நம்ம அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி வந்து நிற்போம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக கிருஷ்ணி வந்து ஒரு விஷயம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நடந்தது, நான் வந்து என்ன பண்ணட்டோன்னு. அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் ஒரு விஷயம் வந்து பண்ணேன். பட் ஃபைனலி அதை பண்ணி முடிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரியா நான் பண்ணிட்டேன், இதுக்கு என்கிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னு இருந்தது. ஸோ ரீசெண்டாக யாராவது உங்களை ஹர்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு தக்கான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருப்பீங்க? ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி உங்களோட மென்டல் பீஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான். எண்ட் ஆஃப் தி டே நம்மள பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்றது கரெக்ட்.
1: ஆமா,
0: என்ன நடந்தது, என்ன பண்ணீங்க,
1: என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சபையில வந்து ஒருத்தர் வந்து சத்தமா சொல்லி சிரிக்கிறாரு.
0: ஒரு கமெண்ட் கொடுத்து
1: அவர் சிரிக்கிறாரு. அன்னைக்கு நாள் முழுக்க நானும் எத்தனையோ பேரை பார்த்து என்னை வாழ்த்துனாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக. இவர் மட்டும் வந்து வித்தியாசமா ஒரு ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரு, கொடுத்து அப்ப அங்க இருந்து நாலு பேரும் சிரிக்கிறாங்க. அப்ப அது வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஆமா ஹர்ட் ஆச்சு, கண்டிப்பா ஹர்ட் ஆச்சு. இப்போ கண்டிப்பா அந்த பையனுக்கு வந்து நான் புரிய வைக்கணும், அண்ட் இது வந்து நீ மறுபடி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லணுங்கிறதுக்காக, பையன் வேறு சொல்லிட்டேன்னா சரி பரவாயில்ல, சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு, தம்பி ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்லதா ஒரு நாலு வார்த்தை சொல்ல முடியல, நமக்கு தெரியல வரல அப்படின்னா நம்ம வந்து எதையுமே சொல்லாம விடுறது நல்லது. இது நான் சொல்லல, இது ஒரு ஃபேமஸான ஒரு குவாட் ஒன்று நிறைய படங்கள்ல எல்லாம் வந்திருக்கு. நல்ல அழகா நல்லதா அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி ஒரு வார்த்தையை நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா சொல்லாம விடுறது நல்லது. இல்ல நமக்கு ஒரு விஷயம் அவங்களை பத்தி பிடிக்கல, அதாவது நெகட்டிவா, சரியா இப்ப நீ ஒரு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க, உனக்கு அது பிடிச்சிருக்கு, சரியா உனக்கு பிடிச்சதுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி தானே நீ உடுத்துவ, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அலங்காரம் பண்ணிப்ப, அது உன்னோட விருப்பம். இப்ப நான் போயிட்டு அதுல சொல்ல முடியாது, என்ன இது இப்படி பண்ணிருக்க, இது நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த டேஸ்ட் என்னோட டேஸ்ட் இல்லை அப்படின்னா நான் என்னோட வாய் மூடிக்கொண்டு இருக்கணும்.
0: சொல்லும்போது இவர் கோட் பத்தி சொன்னேன், அவங்க ஆன் ஃபேஸ் அவங்க கொடுத்துட்ட விஷயம் தான் எனக்கு ஞாபகம். ஓகே
1: ஓகே ஓகே,
0: உங்களை பத்தி பாராட்ட முடிஞ்சா பாராட்டணும், இல்லைன்னா
1: அமைதியா இருந்துடணும்
0: அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சோ நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது, விச் மீன்ஸ் தி டிக்கெட் ஃபார் கிராண்டட்.
1: ஆமா, அடுத்து ஒருத்தங்க நீங்க அப்படி ஃபன்னா நீங்க பண்ண முடியாது, ஒருத்தரை கேலி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் எப்பவுமே யோசிக்கணும். சில நேரங்கள்ல வந்து நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம பண்றது உண்டு. அப்ப கூட அடுத்தவனுடைய என்ன சொல்றது, என்னோட மூக்கு வரைக்கும் தான் அடுத்தவனோட அந்த சுதந்திரம், நீ வந்து அது வரைக்கும் தான் வர முடியும், அதுக்குள்ள நீ வர முடியாது. அப்ப எப்பவுமே வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறதுல. இந்த பேசுறது அப்படிங்கிறது ஒரு கலை. அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி பார்க்கதான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். சில நேரங்கள்ல வந்து நமக்கு தெரியாம இருக்கும், ஐயோ என்ன இப்படி பேசிட்டோமே அப்படின்னா உடனே போய் மன்னிப்பு
0: கேட்டணும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரியலைஸ் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கணும்.
1: ஆனா அது தப்புதான் தெரியறதுக்கு, ஆனா அது தப்புதான்னு தெரியறதுக்கு கொஞ்சம் நிறைய படிக்கணும். நீங்க
0: படிக்கலன்னா கிருஷ்ணி மாதிரி வந்து பாடம் ஆன் ஸ்பாட்லயே வந்து கொடுத்துட்டு இல்லையா? சோ சில நேரங்கள்ல நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் அப்படின்னு தோணும்ல, அதுல வந்து இதுவும் ஒண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சோ நிறைய நேரங்கள்ல நான் வந்து யோசிச்சிருக்கேன், ஐயோ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எண்ட் ஆஃப் த டே ஆமா அப்படிதான் பண்ணணும், அவங்கள ஹர்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. நீங்க இந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு இந்த மாதிரி தோணும் அப்படின்னு யோசிக்க வைக்கிறது நல்ல விஷயம் அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பதிவு பண்றோம் இல்லையா? எனிவேஸ் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா இந்த பக்கம், அந்த பக்கம் கிருஷ்ணி மணிபாலன் இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ்ட் சார்.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. நிஜமாவே நம்மளோட மனசு எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி தான். அந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்னா, இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீ தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்றோம். அது ஒரு ஒரு பாயிண்ட்ல, ஒரு ஒரு வாரம் ஓகே, ஒரு 10 days ஓகே, அப்படியே ஒரு ஒரு மாசம், ரெண்டு மாசம், ஒரு 10 months, அப்படி வருஷக்கணக்கில் வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம பழகிக்கும் போது அது எல்லா பாரத்தையும் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ பண்ணும். ஒரு பாயிண்ட்ல அது வெடிக்கும். வெடிக்கும் போது கண்ணீர் தான் முதல்ல வரும். அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த பெயின் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெடிக்கும். அப்போது நம்மளோட மனசை எப்படி தான் பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல கிருஷ்ணி.
1: ரொம்ப நல்ல கேள்வி. நான் இப்பவும் சொல்லுவேன், நம்மளும் நாம எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். சரியா, சந்தோஷமா வச்சுக்கணும், ஜாலியா இருக்கணும், நல்லா பாட்டு கேட்கணும், நல்லா ஆடி பாடணும், நமக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் பண்ணணும். இதுதான், யாராவது நம்மள ஹர்ட் பண்ண வராங்க அப்படின்னா பண்ண விடக்கூடாது, விடக்கூடாது. அது சில நேரம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, இப்போ யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அது என்னால் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல, என்னென்ன அதுதான் தெரியல, ரியாக்ட் பண்ண தெரியல, நமக்குள்ளே வச்சுக்கிட்டு தூங்க மாட்டோம் அன்றைக்கி நாள் முழுக்க. இந்த மாதிரி நம்ம உணர்வுகள் அப்படியே உள்ளே வச்சு சப்ரஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்பு தான் பாதிக்கப்படும்.
0: எக்ஸாக்ட்லி. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக சொல்ல முடியலன்னா, இப்போ நம்மளே வந்து முன்னாடி பண்ணிருப்போம், இந்த என்னன்னா ஒரு ஸ்டோரி வைக்கிறது,
1: அது கூட ஓரளவு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஒன்று கொடுக்கும்.
0: ஒரு ஸ்டோரி வைக்கிறது, ஒரு வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அந்த ஸ்டேட்டஸ் போடுறது வைக்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இப்ப எல்லாருமே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால என்ன
1: போகுது, அது ஒரு இம்மச்சுவர்டு ஒரு அத் மாதிரி இப்போ இல்லையா, அதை போயிட்டு ஸ்டோரி வைக்கிறது, அது வந்து அது மாதிரி பார்க்கப்படுது வெளியில. சில நேரம் உங்களுக்கு அது ரிலீஃபா இருக்கலாம், ஆனா அதை விட ரிலீஃப் வந்து நீங்க சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் நேரா பேசுறது,
0: டைரக்டா வந்து பேசிட்டுதான் இல்லையா. சோ அது பைல்டப்பா என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த பிரச்சனைய வந்து
1: கண்டிப்பா உங்க உடம்புலதான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து கொண்டு வரும்.
0: நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஒரு ஒரு இப்ப ட்ரெண்டா ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. அது இந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் வர்றதுக்கான காரணமே அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ அது ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம பாடி தான் ரியாக்ட் பண்ணும், அதுக்கு ஆன்சர் வந்து பாடி தான் வந்து கொடுக்கும். நீங்க நினைப்பீங்க சம்பந்தப்பட்ட பர்சன் கிட்ட இருந்து ஒரு நாள் வந்து ரெஸ்பாண்ட் வரும்னு, அதுக்கு முன்னாடி நம்ம ரிப்போர்ட் வரும்.
1: ஆமா,
0: சோ நெவர் எவர் அது வந்து பண்ணவே பண்ணாதீங்க.
1: எப்பவுமே உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கங்க.
0: எக்ஸாக்ட்லி.
1: நம்மளோட ஹாப்பினஸ் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படினு சொல்வாங்க. உங்க சாய்ஸ் அது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நான் முடிவெடுக்கிறேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படினு. அதுக்காக நீங்க என்ன வேணா நீங்க பண்ணலாம். எப்பவுமே அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்தாம நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம், அது தப்பே கிடையாது.
0: நம்ம யாரோட சந்தோஷத்தை வந்து கெடுக்கல, நம்ம யாரோட லைஃப்லயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம ஏர்ன் பண்றோம், நம்ம லைஃப், நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து கிருஷ்ணி சொல்ற மாதிரி நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போடுறோம், நமக்கு சுத்தி இருக்கவங்களை வந்து ஹாப்பியா வச்சுக்கிறோம், எண்ட் ஆஃப் த டே நிம்மதியா வந்து தூங்குறோம். இவ்வளவுதான் லைஃப்.
1: இப்போ இதுல இன்னொன்று இருக்கு, இப்போ நம்ம வந்து தவறி கூட யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் நமக்கே தூக்கம் வராது. இதை வந்து நான் என்னோட என்ன சொல்றது, டீனேஜ்ல வந்து நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 16-17 வயசுல யாருக்கும் நான் ஏதோ சொல்லிட்டேன், இந்த மாதிரி இல்லை, அது வாண்டடாக போய் சொல்றது இல்லை, பட் தவறி சொல்லிட்டேன். எனக்கு அன்னைக்கு நாள் வந்து நான் சொன்னது அவங்க தப்பா எடுத்துருப்பாங்களோ, இது இப்படி போயிருக்குமோ அப்படின்னு என்னால் தூங்கவே முடியல. மேபி அன்னையிலேருந்து நான் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக நான் இருக்கிறதுங்கிறது நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து சாதாரணமாக பேசிட்டு எப்படி போகிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, ஈஸியாக கேலி பண்ணிட்டு போயிடுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது.
0: அது எல்லாரும் மாதிரியும் நம்ம இருக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: கிருஷ்ணினா கிருஷ்ணி தான் இப்போ கேட்டுருக்கோங்க, யாராவது ராஜேஷ்னு கேட்டுட்ருக்காங்கன்னா அதுதான் ராஜேஷ்.
1: இந்த இப்போ நான் ஒரு ஆள் இருக்கேன் அப்படின்னா, நான் பேசுகிற விதம், நான் நடந்துக்கிற விதம், எல்லாரும் யூனிக் தானே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். அதையும் கூட வந்து கேலி பண்ணுறவங்க இருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேன். அதுக்கு ஒரு அழகான விஷயம், இப்போ மதுரை முத்து அவர்கள் வந்திருந்தாங்க நம்ம ஸ்டுடியோஸுக்கு. அப்போ அவரோட இன்டர்வியூ பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அடுத்து
0: பேசுவோம். பாட்டு போட்டு வந்துடும்.
1: சரி,
0: இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், அன்புடன் நான் கேட்டுட்ருக்கேங்க ஆர்ஜே பிரியா அண்ட் ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் கிருஷ்ணி, நானும் ஒரு தீவிரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ள வந்து போனோம். அப்போ மதுரை முத்து பத்தி ஏதோ நீங்க சொல்ல வந்தீங்க, நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், சாரி.
1: மதுரை முத்து எல்லாருக்குமே தெரியும்ல, நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்,
0: நம்ம ஊர்க்காரர்.
1: ஆமா, மிமிக்ரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க, நிறைய நகைச்சுவை பண்ணுவாரு. அவங்கள சார்ந்தவங்க இல்லாட்டி அவங்களோட நிகழ்ச்சிகள்ல வந்து இந்த மிமிக்ரி பண்றது நிறைய இருக்கும். இப்போ ரீசெண்டா அவர் வந்து நம்ம ஸ்டுடியோஸுக்கு வந்திருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மிமிக்ரி எல்லாம் நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தங்களை மாதிரி நான் வந்து பேசி காட்டுறேன், இல்லைனா அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கோ அது மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். கீழே இருந்து பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும், அவங்களதான் நான் மிமிக் பண்றேன், அவங்கள மாதிரி நான் பேசி காட்டுறேன் அப்படின்னா, அது ஏதோ அதுல ஒரு காமெடி இருக்கிறதுனால தான் நான் அதை எடுத்து பண்றேன். அப்ப அந்த சம்மந்தப்பட்ட ஆள் அதை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், அவங்களால அதை வந்து ரங்கிஷுவா எடுக்க முடியாது. அதனால அதெல்லாம் நாங்க பண்றதுல நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அழகான விஷயம் அது, ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. அடடா அப்படின்றது.
0: நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா இப்ப நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது கிருஷ்ணி. முன்னாடியில வந்து எல்லாருமே கண்ணாப்பின்னு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்க. ஒரு ட்ரெஸ் பார்த்து ஜட்ஜ் பண்றவங்க இது ஒரு விஷயம் கிடையாது, ஒரு உடைதான். ஒரு உடைய வச்சு ஒரு பர்சனை வந்து நம்ம மதிப்பிடணுமா, அவங்க கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுமா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து மாறிட்டே
1: இருக்கு. சோஷியல் மீடியா ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன்.
0: எக்ஸாக்ட்லி, மெயின் ரீசன். அண்ட் முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த நான் கேட்க போற விஷயம் உங்ககிட்ட நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும், அதுல வந்து நீ சொல்லு. முன்னெல்லாம் வந்து நிறத்தை வச்சு வந்து மதிப்பிடுவாங்க ஒரு பர்சனை, இல்லையா? நம்ம அதை காமெடி சிவாஜி படங்கள்ல, ஐ மீன் ரஜினி சார் நடிச்ச சிவாஜி படத்துல கூட ஒரு காமெடி இருக்கும், அங்க வயசு அங்க வயசு. சோ கருப்பா இருக்கிறத வச்சு காமெடி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட படத்துல கூட தவசின்னு நினைக்கிறேன், அதுல கூட ஒரு பொண்ணு வருவாங்க. சோ அவங்களை வச்சு நம்மளே வந்து சிரிச்சிருக்கோம், நீ சிரிச்சிருப்ப, நான் சிரிச்சிருப்பேன். இப்பெல்லாம் அதை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு காமெடி, நம்ம சிரிச்சிருக்கோம் இல்ல. அப்போ நம்மளை பார்த்துதான் நம்ம அசிங்கப்படணும், ஏன்னா நம்மளும் அதை வரவேற்றுட்டு இருக்கோம்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம அப்படி வளர்ந்துருக்கோம் நிறைய. அதுதான் நம்ம பார்த்த விஷயங்கள் நமக்கே தெரியாம நம்மள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப அது நமக்கு நடக்கும் போதுதான் இது வந்து காமெடியே கிடையாது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கோம்.
0: அப்ப அந்த சீன்ல நடிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து அப்போ அந்த டைம் எப்படி இருந்திருக்கும்,
1: அது அவங்க படத்துக்காக அவங்க பண்ணிருக்காங்க, அவங்க படத்துக்காக அவங்க பண்ணிருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கும் போது அதை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து மீண்டு வர்றது, நம்மள நாம லவ் பண்றதுங்கிறது இருக்கு இல்லையா. அப்ப யாராவது வந்து என்ன, நீ உன் கலர் வந்து இது நல்லா இல்ல, உன் பல் இப்படி இருக்கு, உன் கண் இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்குன்னு அதை கமெண்ட் பண்ணும்போது அவமானங்களை எல்லாம் சந்திச்சு அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம பீஸ் ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு எது பீஸ்ஃபுல்லா இருக்குன்னா இதுதான் நான் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யாராவது என்ன வந்து அதை பத்தி கேள்வி பண்ண வராங்கன்னா நான் அந்த இடத்துல நான் அவங்களுக்கு ரியாக்ட் பண்றேன்னா அங்க முடிஞ்சிடும். அதுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், யாரையும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி.
0: இப்ப நிறைய மாறிட்டாங்க, எல்லாத்தையுமே ஈக்குவலா வந்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர். அதுக்கு நீ சொன்ன மாதிரி முக்கியமான காரணம் வந்து இந்த சோசியல் மீடியா தான் மாத்திட்டு இருக்கு
1: நிறைய விஷயத்துல.
0: ஒருத்தவங்க மனசு எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றதுலாம் சோசியல் மீடியா வந்து நெகட்டிவா இருந்த காலங்கள் போய் இப்ப நிறைய மோட்டிவேஷனலுக்கும் எதை எப்படி பாக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கும்
1: சோஷியல். எப்பவுமே ஒரு விஷயம் வரும்போது அதோட நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு பக்கமுமே இருக்கும், நாம எதை எடுத்துக்கிறோங்கிறதுலதான் இருக்கு.
0: அண்ட் இந்த நிறத்துக்கு உயிர் கொடுத்தவர் பத்தியும் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன்.
1: சரி, தொடர்ந்து பேசலாம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா அண்ட் கிருஷ்ணி மணிபால்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி இப்போது முன்னாடியெல்லாம் பெண்களுக்கு பெண்களே வந்து ஒரு ஜெலஸ் இருக்கும், அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும், வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, சடனாக வந்து பேசாமல் போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜெலஸாக இருக்கும். அது என்ன அப்படின்னு நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து டைம் ஆகும் இல்லையா. ஒரு காலத்தில் நம்ம இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போது நிறைய வந்து மாறிடுச்சு, நிறைய ஒரு மாற்றம் வந்து வந்துருச்சு. பெண்ணுக்கு வந்து பெண்ணு தான் நிறைய வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி யூஏயில் நம்மளோட தமிழ்நாட்டு கல்ச்சர் அந்த புடவையை கட்டிட்டு நம்ம நடந்து வரும்போது, கிருஷ்ணி உனக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். பிற நாட்டு மக்கள் ஒரு பெண் வந்து அவங்க எந்த ஊருன்னு எனக்கு சரியா எனக்கு தெரியல, நிறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
1: அழகா இருக்கீங்க,
0: காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போயிருந்தேன்.

0: வர வர வரதான் நம்மளோட சமுதாயமும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிட்டு வருது. நம்மளும் வந்து மாறுறோமே, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றோமே அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது இல்லையா. இந்த நிறத்தை தாண்டி நீ அழகா இல்ல, நீ வந்து ஒல்லியா இருக்க, இந்த மாதிரி சில சில விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணி வந்தவங்களும் வந்து இருக்காங்க.
1: சில வேளைகள்ல சில நேரங்கள்ல வந்து உண்மையான கான்சர்னோட நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்ட, உடம்பு பாத்துக்கோ, ரொம்ப குண்டாயிட்டு போற, நல்ல ரொம்ப சாப்பிட நினைக்கிறேன், ஒரு நல்ல டயட் ஃபாலோ பண்ணு, இது நல்லது இல்ல அப்படின்னு கான்சர்னோட சொல்றவங்களும் இருப்பாங்க.
0: ஆனா நமக்கு ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த விஷயத்துல, யார் வந்து உண்மையாகவே வந்து அக்கறையோட சொல்றாங்க, யார் வந்து வேணும்ட்டே வந்து சொல்றாங்க.
1: நினைக்கிறேன்
0: நீங்க சொன்ன மாதிரி பிடிச்ச மாதிரி இரு, யாரும் கூட கிடையாது, நீ மட்டும் தான் எண்ட் ஆஃப் த டே வந்து உன் கூட டிராவல் பண்ண போறது நீ மட்டும் தான். சோ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஒன்னும் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஸ்டில் எனக்கு சாரி ரொம்ப பிடிக்கும். யூஏக்கு வந்தாலுமே ஸ்டில் சாரி தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். அவங்க நினைப்பாங்க அவங்க நினைப்பாங்களா கிடையாது, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே விஷயம்னாலதான். சோ கலர் பத்தி வந்து சொல்லும் போது பாலு மகேந்திர சார், அப்புறம்
1: பாலச்சந்தர்
0: சார், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து எடுத்துக்காட்டா வந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே கலர் ஒரு விஷயம் கிடையாது, நிறம் வந்து எந்த நிறமா இருந்தாலும் அவங்க அழகுதான் அப்படின்னு.
1: அழகுங்கிறது உங்க நிறத்துல இல்ல இல்லையா? ஏன்னா தென்னிந்தியாவில் பொறுத்தவரையில் தென்னிந்தியா இலங்கை இங்கெல்லாம் வந்து நம்மளுடைய நிறம் வந்து அப்படிதான் இருக்கும், மாநிறமாக தான் நம்ம இருப்போம். அது மாதிரி நீங்கள் வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலநிலை அதுக்கேற்ற மாதிரி அவங்க தோல் நிறம் வந்து வேற மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி அது மாறுபடும். அதை வச்சுக்கிட்டு நீங்க அழக வந்து தீர்மானிக்க முடியவே முடியாது. அண்ட் எல்லாருமே அழகுதான், எல்லாருமே எல்லாருமே
0: ஏதோ ஒரு அழகா இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இப்ப எல்லாம் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி யாரும் பேசுறது இல்ல.
1: கருப்பா களையா இருக்கீங்க அது ஒண்ணு
0: அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அதெல்லாம் பாக்கும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு,
1: அது நமக்கு சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். ஃபேன் லவ்லி ஆட் பார்த்து வளர்ந்துருப்போம், அதை போட்டு அந்த கலர் அந்த அத்தனை ஷேட்ஸ் வந்து இப்படி வந்தாதான் அழகு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டு வருது. மேபி அடுத்த ஜெனரேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: எக்ஸாக்ட்லி. ஒரு ஆட் கூட ஒண்ணு இருக்குது சட்டனியா போறது, ஒரு கிராசரி ஷாப்ல வந்துட்டு ஒரு கருப்பா அழகா ஒருத்தவங்க பக்கத்துல நின்று இருப்பாங்க, வேற பிற நாட்டு ஒரு லேடி. அந்த குட்டி பையன் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு அம்மா ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் லைக் அப்படி சொன்னோன்னே அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆடெல்லாம் வந்து பார்க்கும் போது ஹாப்பியா இருக்கு. ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, அவங்க அம்மா பயப்படுவாங்க ஐயோ ஏதோ சொல்லிட போறானோ, அந்த குட்டி பையன் அவங்களை ஹர்ட் பண்ணிட போறானோன்னு யோசிப்பாங்க. ஆனா பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி குடிப்பாங்க.
1: இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளே வந்து சில நேரம் செல்ஃப் டவுட்ல அப்படியே நின்றுட்டு இருப்போம் ரோட்ல. எனக்குலாம் நடந்திருக்கு, அப்போ ஒரு குழந்தை வந்து அதுவா வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓ மை காட், அதெல்லாம் ரொம்ப அது இந்த கடவுள் செயல்கள் அதெல்லாம் இல்லையா.
0: குழந்தைங்க தெரியும் யார் எப்படி அந்த பாஸ் அவங்களுக்கு எனர்ஜியில வந்து
1: அந்த எனர்ஜி மேபி இருக்கலாம்ல.
0: நீங்க அழகுதாங்க்கா,
1: எல்லாருமே அழகுதானே,
0: எப்படி மாறி மாறி நம்மளே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு வந்து பிளே பண்ணிட்டு வந்துடும். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Chillax song of the hour. Song of the

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: மற்றும் பலர் நடிப்பில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகின்றது.
3: எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, உன் தலைமுறையிலேயே உன் வாழ்க்கை மாறிடணும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம ஒரு ஸ்டோரி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. திடீர்னு சில பேர் நம்ம கூட வந்து பேசாம விட்டுருப்போம் நம்மளே. அதுக்கு கிருஷ்ணி வந்து ஆன்சர் கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ திடீர்னு நம்மளை அவாய்ட் பண்ற சில பேர் இருப்பாங்களே, ஸோ அவங்களை எப்படி கிருஷ்ணி எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா?
1: நம்மளை அவாய்ட் பண்றவங்க பெரிசா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை.
0: ஓகே, நம்ம தான் அப்பப்போ கொடுத்துருவோம்.
1: இல்லை இல்லை, அது அது கொடுக்கறதுங்கிறத விட அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். அவங்கள ஹர்ட் பண்ணுறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அடுத்து நமக்கு அந்த மாதிரி ஹர்ட் பண்ண தெரியாது அப்படின்னா அவங்க எனக்கு சொன்ன மாதிரி நான் நாலு மாதிரி அவங்கள்ட்ட போய் அதை சொல்லணும் இல்லையா. நீ இப்படி நீ இப்படி இருக்கன்னையும் அது இல்லை, அது நம்ம நோக்கம் கிடையாது.
0: மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம அம்மா அப்பா நம்ம கூட பேசாம இருக்காங்களா, அதுக்காக நீங்க அழறீங்களா? அது வர்த்தான விஷயம்
1: கண்டிப்பா.
0: உங்களோட பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட வந்து பேசாம இருக்காங்க, உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்களா, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்க அழறது ஒரு விஷயம். ஆக்சுவலி அழறதை தாண்டி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மனசு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து அழுது தீர்த்துட்டோம்னா மனசுக்கு ரொம்ப நல்லது, ஒரு வாரம் வந்து குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம். பட் சம்பந்தமே இல்லாம இவங்க நம்ம லைஃபோட டிராவல் பண்ண போறதே வந்து கிடையாது, அவங்க நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளோட முட்டால் வேற யாருமே கிடையாது. கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி முதல்ல அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் அதான். உங்களை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால நீங்க போல்டா இருங்க. எப்பவுமே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு காமிக்கிற ஒரு நபர் இருக்காங்கல்ல, ஆக்சுவலி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யார் வந்து அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும், ஆனா அமைதியா கம்மன் இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தனக்கு தெரியும் அப்படின்னு காமிச்சுக்கவே மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு ஹாப்பியா வந்து போனாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லாம எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. இதுக்கு நடுவில் தான் நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம தொட்டு தொட்டு தொட்டு நிறைய விஷயம் நம்ம பேசணும். ஓகே, தேங்க்யூ கிருஷ்ணி. ஆக்சுவலி எப்படி சொல்றது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்க, நிறைய பேருக்கு வந்து ரிலேட்டா இருக்கும். எப்படி எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு, இது வந்து பர்சனல் லைஃப்லயும் சரி அஃபீஷியல் லைஃப்லயும் சரி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு, ஒருத்தர்
1: மனுஷங்களோட பழகும் போது நம்ம எப்படி எப்படி இருந்துக்கணும். சில நேரங்கள் இல்ல, இன்னும் வந்து நான் வந்து வம்பு வளர்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து உங்க செல்ஃப்ல நீங்க வந்து வர்க் பண்ணணும்.
0: எக்ஸாக்ட்லி,
1: நிறைய என்ன சொல்றது,
0: இருந்தாலும்
2: அதற்கு ஒரே தீர்வு மற்றும் சிலிக்கன் ஓஎஸ்எஸ். கால் 0588204172.

வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஸ்எல் நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நான் பேசினேன், கிருஷ்ணை பேசினாங்க. இன்னைக்கு நாங்கள் பேசின விஷயங்கள் உங்களுக்கும் ஆமாங்க ரிலேட் ஆச்சு, எனக்கும் நானே பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க. ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் நானும் அண்ட் கிருஷ்ணி 19 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவங்களும் வருவாங்க. ஸோ தெரியப்படுத்துங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகமோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள்லேயும் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் தனியாக இருக்கும்போதோ தனியாக இருக்கக்கூடாது, எனக்கு அந்த லோன்லினஸே வேண்டாம் அப்படிங்க நினச்சாலும் சரி, அண்டு உங்களுக்கு நிறைய பாட்டு கேட்டுகிட்டே இருக்கணும், உங்களோட மைண்ட் எப்பயும் பிஸியாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் எஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் கனெக்டடாக இருப்போம், இந்த லீவில் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அண்ட் மறுபடியும் மண்டே 8 to 11 கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், கனெக்டடாக இருங்க. அண்ட் இப்போ எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நிம்மதியாக படுத்த நிம்மதியாக தூங்குங்க. அண்ட் நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான அமைதியான ஒரு டே காத்துக்கிட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை. 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை முழுமையாக தனியாருக்கு விடுவதற்கு ஆய்வு செய்வதற்காக தவிக அரசு வெளியிட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் வரவேற்றுள்ளார். மேலும் வருங்காலங்களிலும் எந்த பகுதியிலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டுவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதுதான் வழக்கமாக இருந்து வந்தது. இடையில்தான் தற்காலிகம், ஒப்பந்தம் என பணி பாதுகாப்பற்ற நிலையில் தொழிலாளர்கள் வைக்கப்பட்டு கடும் சுரண்டலுக்கும் பழிவாங்கலுக்கும் ஆளாகினர் என்று பி சண்முகம் கூறினார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றம் வருவார் என கே என் நேரு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை தொகுதிகள் மற்றும் முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு ஆகிய 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. முன்னாள் அமைச்சர் கே என் நேரு பேசியுள்ளதால் மு க ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு சீமான் தோல்வியடைந்தார். ஆளும் கட்சியான தாவிக்காவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து தற்போது பொது வேட்பாளராக சீமானை போட்டியிட வைக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. சீமான் ஏற்கனவே 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கடலூர் தொகுதியிலும், 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் அவர் தோல்வியடைந்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என தாவிக்கா அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் கடந்த 2022 வழங்கப்பட்ட சாலை ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்தியுள்ளது. கடந்த கால திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் புகார்களை விசாரிக்க தாவிக அரசு எடுத்துள்ள இந்த முயற்சியை வரவேற்கின்றேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று நான் மனதார நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். இதேபோன்று கடந்த 5 ஆண்டுகளில் வெளிச்சத்துக்கு வந்த இன்னும் பல ஊழல்கள் குறித்து தாவிக்கா அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அந்த வகையில் பிஜிஆர் எனர்ஜி ஊழல், ஊட்டச்சத்து பெட்டக ஊழல், பொங்கல் வேட்டி ஊழல், போக்குவரத்து துறை ஊழல்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் போன்றவற்றையும் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் ஒரு மர்மத்தை தாவிக்கா அரசு துறக்கும் என்று நம்புகின்றோம். உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர் மன்றமும் நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனமும் ஒரே முகவரியில் இயங்குவது எப்படி என்று அண்ணாமலை வினவியுள்ளார். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் துபாய் பயணத்துக்கு பிறகு நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் 1000 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்தது. இந்த விசித்திரமான ஒற்றுமை குறித்தும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: போதைப்பொருள் பிரச்சினை என்பது உள்நாட்டு பாதுகாப்புக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நார்கோ ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்நிலை கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, போதைப்பொருள் பிரச்சினை என்பது சட்டம் ஒழுங்கு அல்லது பொதுமக்களின் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல, இது உள்நாட்டு பாதுகாப்பு, சமூகத்தின் நிலைத்தன்மை, நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு, இளைஞர்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. எனவே இந்த சவாலை வெற்றி கொள்வதை தவிர நமக்கு வேறு வழியில்லை என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாதம் சார்ந்த சூழல் உருவாகியிருக்கின்றது. உள்நாட்டு பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் ஆகியவற்றுக்காக இந்த முயற்சியில் நாம் முழுமையான வெற்றியை பெறுவது மிக மிக அவசியம் என்று அமித் ஷா தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்பட்ட அதே நடைமுறையை பின்பற்றி மேற்கு வங்கத்திலும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கென ஒரு குறிப்பிட்ட நடைமுறை உள்ளது. அதை சட்டப்பேரவையில் நான் விளக்குவேன் என்று அவர் கூறியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையின் கீழ் ஒரு குழு அமைக்கப்படும். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வரும் திங்கட்கிழமை சட்டப்பேரவையில் தெரிவிப்பேன் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைவதற்கேற்ப அதன் நன்மைகளை எதிர்காலத்தில் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாந்த தெரிவித்தார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதுவரை அரசாங்கம் எரிபொருளுக்காக 57 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்கியுள்ளதாகவும் அந்த மானியம் இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்குமைய மீண்டும் அந்த மானியத்தை வழங்க முடியுமா இல்லையா என்பது குறித்து கொள்கை ரீதியிலான தீர்மானம் எடுத்து அறிவிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட போவதில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிய போர் சூழல் காரணமாக எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரித்தமையினால் அதற்கமைய நாட்டில் எரிபொருள் விலைகளை அரசாங்கம் சற்று அதிகரிக்க நேரிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று மாலை ஏவுகணை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. முன்னதாக குடியிருப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்ட ஏவுகணை எச்சரிக்கை செய்தியை புறக்கணிக்குமாறு அமீரக உள்துறை அமைச்சகம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்திற்கொண்டு பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நிலைமை தற்போது முழுமையாக பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டின் கீழும் உள்ளது என்றும் தற்போது எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக அனுப்பப்பட்ட எச்சரிக்கை செய்தியை புறக்கணிக்குமாறும் பொதுமக்கள் தங்களின் இயல்பான அன்றாட நடவடிக்கைகளை மீண்டும் தொடரலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்யும் பயணிகளுக்காக புதிய விதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் சுவிதா 2.0 தளத்தை இந்திய அரசு மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. ஏர் சுவிதா 2.0 தளத்தை இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் டெல்லி விமான நிலையம் இணைந்து தொடங்கியுள்ளன. இதன் மூலம் இந்தியாவுக்கு வரும் அனைத்து சர்வதேச பயணிகளும் புறப்படும் முன் டிஜிட்டல் சுகாதார தகவல் படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த புதிய விதி குறிப்பாக தொற்றுநோய் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எபோலா போன்ற அபாயகரமான நோய்கள் தொடர்பான பரிசோதனைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 589 உயர்வடைந்துள்ளது. நிலநடுக்கத்தில் சிக்கிய மேலும் 2980 பேர் காயமடைந்துள்ளனர். கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள உயிர் பிழைத்தவர்களை தேடும் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக சர்வதேச மீட்பு குழுக்கள் வெனிசுவேலா வந்துள்ளன. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த 80 மீட்பு பணியாளர்கள் மற்றும் மெக்சிகோவைச் சேர்ந்த நிவாரணக் குழுவினர் ஏற்கனவே களத்தில் பணியாற்றி வருகின்றனர். தலைநகர் கராகஸ் மற்றும் லாகுவைரா மாநிலத்தில் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் உள்ளூர் மீட்புக் குழுக்கள் இரவு முழுவதும் தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பலர் உதவி கோரி குரல் எழுப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிருடன் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் காணப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
4: 89.4.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்ஸ் ஆஃப்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: ese amuleto, ¿eh?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இத விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4.
4: I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause.

0: wanna pee.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசவே நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: que se me debe tener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காற்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.